நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 13 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 18 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

நேரம் இப்பொழுது 5:55. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் அமுதம் கேட்கலாம்.

எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.

0: எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.
1: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம் குரளமுதமாக. நேரம் இப்பொழுது 5:57. நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம்,

அதனைத் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. முதலில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழ் அமுதம். வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகை பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் கீழ்கட்டளை ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா. பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம் கேட்டு மகிழலாம். 9 அரங்கிசையில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல். 11 இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். 12:10 சங்கீத சாரல். எஸ் மணிகண்டன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM தக்ஷ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. முதலில் பெயர் சொல்லும் கதை. வழங்குபவர் முனைவர் என் ஸ்லோச்சனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து எழுத்தின் இசை. வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் வாழ. வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கதை அரங்கம். வழங்குபவர் ஜோனல். தொகுப்பு என் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மதிமதி ஹிமால்கோ சேட்டோ முகுட் லயி நேபாள மொழி பாடல். எழுதியவர் ருத்ரா பவுட்யால் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் இயற்கை வழி வேளாண்மை. திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. கீதாராஜா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், RSR ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்

0: இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples collected and DNA profiles prepared at certain facilities. As advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles, along with the preliminary information required by the Nepali authorities, may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான். எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான் பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான். போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் மந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும்

0: இப்பூலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகிர்ந்தவை அனைத்தையும் கற்று தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று, பலன் கருதாது, தன்னலமற்று, அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார். எவ்வளவு நிம்மதி, ஆனந்தம்! எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களையெல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும், எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விடை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. இறைவனை பாமாலையால் வழிபடும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். வழிபாட்டில் முதலில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 18 நாள் வெள்ளிக்கிழமை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 to 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 to 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 to 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 to 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
5: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
4: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம்.

0: கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம் சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641003, 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன, 04222 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண், 6611232, 6611232 மற்றொரு எண், 6611432, 6611432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல பத்தி இலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ண. அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொணா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமணுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது, அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சுருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அந்த இலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணாவே போதும் சார்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
3: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை

0: கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு தூய்மை எரிசக்தி அரிய வகை கனிமங்கள் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சார

0: மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில்முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத் திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்

0: வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஆங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஹாங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் காற்று மாசு பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகிறது. சருமத்தில் சுரக்கும் ஒரு வகை புரதமான கொலாஜன் சுரப்பதை சுற்றுச்சூழல் மாசு குறைக்கிறது. மேலும் அதிகப்படியான நிறமி, வயதாவதற்கு முந்தைய சுருக்கங்கள், வறட்சி, எக்ஸிமா நோய் போன்றவை ஏற்பட காரணமாக இருக்கிறது. காற்றில் உள்ள மாசுக்கள் நமது டிஎன்ஏவை பாதிக்கக்கூடிய தீங்கான பொருளை உருவாக்குகிறது. இது நம் சருமத்தை மெல்லியதாகவும் வறட்சியானதாகவும் மாற்றுவது மட்டுமல்லாமல் புற்றுநோய் உண்டாவதற்கும் வழிவகுக்கிறது. சிகரெட் புகை போன்ற மாசுக்கள் திசுக்களுக்கு அடியில் இரத்த ஓட்டத்தை பாதித்து சுருக்கங்களை ஏற்படுத்துகிறது. காற்றில் உள்ள மாசு சருமத்தின் மேற்பரப்பில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த மாசுப்பொருள் சருமத்தில் உள்ள நுண்ணிய துகளை விட சிறியதாக இருப்பதால் அந்த துளைகளுக்குள்ளேயே சென்றுவிடும். வேம்பு, சோற்றுக்கற்றாழை மற்றும் துளசி போன்ற பொருட்கள் சருமத்தை பாதுகாப்பாகவும் ஈரத்தன்மையுடனும் வைக்கிறது. பாதுகாப்பான சோப்புகளை பயன்படுத்தி நம் உடலில் படிந்திருக்கும் மாசுக்களை தினமும் கழுவி விடுவது மிகவும் நல்லது. தூய்மைப்படுத்துவதை தொடர்ந்து சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைப்பது மிகவும் அவசியமானது. சருமத்தை மிருதுவாக வைக்க ஈரப்பதம் நிறைந்த சரும பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்திற்கு மிகவும் நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்திற்கு தீங்கு தரும் பொருட்களின் செயல்பாட்டை தடுக்கிறது. விட்டமின் சி மற்றும் இ சருமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிக சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகும். ஆரஞ்சு, கீரை வகைகள், பாதாம் போன்ற காய்கறி மற்றும் பழங்கள் சரும பராமரிப்புக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. தினமும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது நல்லது. ஏனெனில் சூரியனின் தாக்குதலிலிருந்து சருமத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்று. வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது வெளியே செல்ல நேர்ந்தால் முடிந்த அளவு துணியாலோ அல்லது தொப்பிகளாலோ முகத்தை மூடிக்கொள்ளலாம். பப்பாளி, வேம்பு, கற்றாழை, தேன் போன்ற பொருட்களால் வீட்டிலேயே செய்யப்படும் மாஸ்க் இழந்த ஈரப்பதத்தை மீண்டும் பெற உதவுகிறது. சிகரெட் புகை சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. இது சருமத்திற்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் சுருக்கங்களையும் ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்வதே சிறந்த வழி. தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் கிரீன் டீ எடுத்துக்கொள்வதும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சதையின் நெகிழும் தன்மையை அதிகரிக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மாசுபாட்டால் ஏற்படும் தீங்குகளை எதிர்க்க முடியும். வயதாவது இயற்கையான நிகழ்வு, ஆனால் சில வழிகளை நாம் பின்பற்றினால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் சிறு வயதிலேயே வயதான தோற்றம் அடைவதை தடுக்க முடியும். KRR சுகுமார் அவர்கள் எழுதிய தகவல்கள் அறிந்தோம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

குறைந்த அளவு வெப்பநிலை 24.1 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 37.3 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 20.1 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 93%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இரவு வேளைகளில் மிதமான இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைய இருப்பது புத்தம் புது காலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்ற இந்த கீதையின் இனிய சிந்தனையுடன் இனிதே புலர்கின்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

0: ஓர் ஆன்மீக குழப்பம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. எல்லா ஜீவராசிகளின் ஒருமைப்பாடே அகிம்சையின் அடிப்படை. ஆகையால் ஒன்றின் தவறு மற்றெல்லாவற்றையும் பாதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே மனிதன் இம்சையிலிருந்து முற்றும் விடுபட்டு விட இயலாது. ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவராக ஒருவர் இருந்து கொண்டிருக்கும் வரையில் அச்சமூக தொடக்கத்தில் இருந்தே ஏற்படுவதற்கான இம்சையில் அவரும் கலந்து கொண்டு விடாமல் இருப்பதற்கில்லை. இரு நாட்டினர் போராடி கொண்டிருக்கும் போது யுத்தத்தை நிறுத்துவதே அகிம்சைவாதியின் பொறுப்பு. அப்பொறுப்பை நிறைவேற்ற இயலாதவர் யுத்தத்தை எதிர்ப்பதற்கான சக்தி இல்லாதவர், யுத்தத்தை எதிர்ப்பதற்கு வேண்டிய தகுதியை அடையாதவர். இவர்களும் அப்போரில் ஈடுபடக்கூடும். அப்படி போரில் ஈடுபட்டாலும் தம்மையும் தம் நாட்டையும் உலகத்தையும் போரிலிருந்து மீட்க முழு மனத்துடன் முயற்சி செய்ய வேண்டும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மூலமே என்னுடைய அந்தஸ்தையும் என் நாட்டு மக்களின் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளலாம் என்று நான் நம்பியிருந்தேன். இங்கிலாந்தில் நான் இருந்தபோது பிரிட்டிஷ் கடற்படையின் பாதுகாப்பை நான் அனுபவித்து வந்தேன். பிரிட்டனின் ஆயுத பலத்தின் கீழ் நான் பத்திரமாகவும் இருந்து வந்தேன். நான் இவ்விதம் இருந்ததன் மூலம் அதனுடைய பலாத்கார சக்தியில் நான் நேரடியாக பங்கு கொண்டு வருகிறேன். ஆகையால் சாம்ராஜ்யத்துடன் எனக்கிருக்கும் தொடர்பை வைத்து கொண்டு அதன் கொடியின் கீழ் வாழ நான் விரும்பினால் நான்கு காரியங்களில் ஏதாவது ஒன்றின்படியே நான் நடக்க வேண்டும். யுத்தத்திற்கு என்னுடைய பகிரங்கமான எதிர்ப்பை தெரிவிக்கலாம். சத்தியாகிரக விதிகளின்படி சாம்ராஜ்யம் அதன் இராணுவ கொள்கையை மாற்றிக்கொள்ளும் வரை அதை பகிஷ்கரித்து விடலாம். அல்லது மீறுவதற்கு ஏற்ற வகையான அதனுடைய சட்டங்களை மீறுவதன் மூலம் சட்ட மறுப்பை செய்து சிறைப்பட முற்படலாம். இல்லாவிட்டால் சாம்ராஜ்யத்தின் சார்பில் யுத்தத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் யுத்த பலாத்காரத்தை எதிர்ப்பதற்கு வேண்டிய பலத்தையும் தகுதியையும் பெறலாம். இத்தகைய ஆற்றலும் தகுதியும் எனக்கு இல்லை. ஆகவே அவற்றை அடைவதற்கு யுத்தத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என்று எண்ணுகிறேன்.
1: அகிம்சை நோக்குடன் கவனித்தால் போர் சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களில் போர்க்களத்தில் போராடும் சிப்பாய்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேற்றுமையை நான் காணவில்லை. கொள்ளைக்காரர்களுக்கு மூட்டை தூக்கவோ, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் போது காவல் இருக்கவோ, அவர்கள் காயமடையும் போது அவர்களுக்கு பணிவிடை செய்யவோ ஒப்புக்கொள்ளுகிறவனும் கொள்ளைக்காரர்களைப் போல் கொள்ளை குற்றம் செய்தவனே ஆவான். அதேபோல போரில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வதோடு மாத்திரம் இருந்து விடுபவர்களும் போர்க்குற்றத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆக முடியாது.
0: போலக்கிடமிருந்து தந்தி வருவதற்கு முன்பே இந்த வகையில் இதையெல்லாம் குறித்து என்னுள்ளேயே நான் விவாதித்து கொண்டேன். அத்தந்தி வந்த பிறகும் இதை குறித்து பல நண்பர்களுடன் விவாதித்தேன். போரில் சேவை செய்ய முன்வருவது என் கடமை என்ற முடிவுக்கே வந்தேன். பிரிட்டிஷ் உறவுக்கு சாதகமாக நான் அப்பொழுது கொண்டிருந்த கருத்தை கொண்டு கவனிக்கும் போது அந்த விதமான விவாத போக்கில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்பொழுது நான் செய்ததற்காக வருத்தப்படவும் இல்லை.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்றும் பொருள் உண்டு. தமிழ் என்றால் அது நம் தாய்மொழியை குறிப்பது. இந்த இரண்டையும் தவிர மூன்றாவதாக ஒரு சொல் உள்ளது, அதுதான் அகப்பொருள் என்பது என்கிறார் மயிலை சீனி வேங்கடசாமி. பரிபாடல் என்னும் தொகை நூலில் 9ஆம் பரிபாடல் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள திருப்பரங்குன்றத்தை பாடுகிறது. அப்பாடலில் ஒரு பகுதி தமிழ் என்னும் சொல்லுக்கு உரை கூறுவது போல் அமைந்திருக்கிறது. அப்பகுதி அகரல் அரியா அணிபழை நல்லார் இகரவை கொண்டு தணிக்கும் தவிரவர் தல்லா பொருள் இயல்பில் தண்டமிழ் ஆய்வந்தினார் கொள்ளார் இக்குன்று பயன். இச்செய்யுளின் பொருள் இயல்பில் தந்தமிழ் என்று கூறியிருப்பது அகப்பொருள் இலக்கணம் பற்றிய தமிழ் என்று பொருள் பெறுகிறது. இதற்கு பரிமேலழகர் எழுதிய உரையும் இதனையே கூறுகிறது. அவர் உரை இது: பொருள் இலக்கணத்தையுடைய தமிழை ஆராயாத தலைவர் களவொழுக்கத்தை கொள்ள மாட்டார். இனி களவுணர்ச்சியை உடமையான பள்ளி சிறந்தவாறும் அத்தமிழை ஆராய்ந்தமையின் முருகன் சிறந்தவனும் கூறுகின்றார். இதனால் தமிழ் என்பதற்கு அகப்பொருள் காதல் என்னும் பொருள் உண்டு என்பது தெரிகிறது. முருகன் அகப்பொருள் முறைப்படி வள்ளியை காதல் மனம் செய்தான் என்று கூறப்படுகிறது. இவ்விடத்தில் பொருளியல்பில் தண்டமிழ் அகப்பொருளாகிய தமிழ் என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவிநயனார் என்னும் புலவர் இதனை தெளிவாக விளக்குகின்றார். அவரது செய்யுள் இது: முற்சை வினையை முறையாதுண்மையின் ஒத்த இருவரும் உள்கை நெகிழ்ந்து காட்சி ஐயம் தெரிதல் தேற்றலென நான் திறந்து அவற்கு நானும் மடனும் அச்சமும் பயிர்ப்பும் அவர்க்கு உயிர் தகத்தடக்கிய அறிவும் நிறைவும் ஓர்ப்பும் தேற்றமும் மறைய அவருக்கு மாண்ட துரிடத்தில் மெய்யூறு வகையும் உள்ளல்லுடன் புறப்படா தமிழியல் வழக்கமென தன்னன்பு மிகை பெருகிய கலவெனப்படுவது கந்தர்வ மனமே. இச்செய்யலில் காதல் மனம் தமிழியல் என்று கூறப்படுவது விளங்கும். எனவே இறையனார் அகப்பொருள் உரை ஆசிரியர் அந்நூல் தமிழ் நூலாயிற்று என்று உரை கூறியுள்ளதின் கருத்து அப்பொருளை கூறிற்று என்று பொருள்படுதலை காணலாம். அன்றியும் குறிஞ்சி பாட்டின் இறுதி குறிப்பு ஆரிய அரசன் பிரகத்தனை தமிழ் அறிவித்திற்கு என்று இருப்பதன் கருத்து ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு அகப்பொருளை தெரிவிப்பதற்காக பாடின குறிஞ்சி பாட்டு என்பதும் அறியப்படுகிறது. 5:50 பாயிரச் செய்யுள் 5:50 படியாதவர் அகப்பொருளை அறிய மாட்டார் என்பதும் தெரிகிறது. இத்தகைய தமிழ் என்னும் சொல்லுக்கு அகப்பொருள் என்னும் அர்த்தம் இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறது. மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் என்னும் நூலில் தலைமகனை கண்டு காதல் கொண்டு வருந்தின தலைமகனுடைய உடல் வாடியிருப்பதை கண்ட அவனுடைய தோழன் கூறியதாக ஒரு செய்யுள் உண்டு. அச்செயலும் அகஒழுக்கமாகிய காதல் தமிழ் என்று கூறப்படுகிறது. அச்செயல் சிறைவான் புறநில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தை

0: பயனுள்ளும் குற்றவான் உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த உன்தீர் தமிழின் துறையவாய் நுழைந்தனையோ அன்றி எழுதை சூழல் புக்குவோ இறைவா தடவரை தோற்கண்கோ எல்லாம் புகுந்தெய்தியது என்பது. இச்செய்யுளின் கூடலின் ஆய்ந்த உன்தீன் தமிழ் என்று, அதாவது சிவபெருமான் மதுரை தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஆராய்ந்த அகப்பொருள் என்று பொருள்பட கூறியிருப்பதை காணலாம். சிவபெருமான் இயற்றிய அகப்பொருள் இலக்கண நூலுக்கு இறையனார் அகப்பொருள் என்பது பெயர் என்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கதாகும். அந்நூல் கூறிய பொருள் தமிழ் அகப்பொருள் என்று அதன் உரையாசிரியர் கூறியிருப்பது கருதத்தக்கதாகும். மனமொத்த காதலர்களான சீவக நம்பியும் காமஞ்சரியும் காதல் இன்பத்தை துய்த்தனர் என்று கூறுகின்ற திருத்தக்க தேவர் அக்காதல் இன்பத்தை இந்தமிழ் இயற்கை இன்பம் என்று கூறுகின்றார். அச்செய்யுள் கலைபுறம் சூழ்ந்த அல்குள் கார்மயில் காயவாளும் மலைப்புறங்கண்ட மார்பின் வாங்குவிர் நடக்கையாலும் இவை புறங்கொண்ட கண்ணி இந்தமிழ் இயற்கை இன்பம் நிலைபெற நெறியில் துய்த்தார் நிகர் தமக்கிலாத நீரார். இதனால் தமிழ் என்னும் சொல்லுக்கு காதலாகி அகப்பொருள் ஒழுக்கம் என்னும் பொருள் இருக்கிறது என்பதும், இப்பொருளின் சொல் இடைக்காலத்தில் வழங்கி பிற்காலத்தில் வழக்கொழிந்து விட்டதா என்பதும் அறியப்படத்தக்கனவாகும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சின்ன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துர ஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆர் ராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரஃபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினாா்.

உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்துசக்தியாக

0: தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்துசக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம், நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கும் மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமர்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறைக் வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமர்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ

0: போப்போ தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலி, யசஸ்வினி கோர்பாடே, சிஞ்சலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சிட்டாலி, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிச்சிச்பாய்க மரிய பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிஞ்சலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா நுரசியா நுர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 7:25. மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக
2: வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: கண்டுபிடிக்கும் போது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்றதுதான் க்வெஸ்சன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப வில்லேஜஸ்லாம் ரிமோட் பிளேசஸில் அவேர்னஸே இருக்காது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி 3 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு மேலே 6 மாதம் அணுகணும் அப்படின்னு டாக்டர், அவங்க அப்போ கூட வரமாட்டாங்க. 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் எல்லாம் திஜஸ் லீவ் இட் ஓகே, இதுதானே ஒன்றும் இல்லையே. அண்ட் இன்னொரு இது பெரிய இது வந்து புண்ணு இருக்கும் ஆனால் வலிக்காது. ஆஸ் இன் எனி கேன்சர், யூஸ்வலி கேன்சரஸ் இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். எனி லீஷன், லீஷன் மட்டும் இருக்கும், மேபி ஒரு ஆல்சர் மாதிரி இருக்கும். ஓகே, வலி தான் இல்லையே, ப்ளீடிங் தான் இல்லையே, இனிஷியலாக இருக்காது. பட் எப்போ வலி வரும்னா அது வளர வளர பெருசாக அந்த நர்வ்ஸ் இன்வால்வ் பண்ணிச்சுன்னா தென் தெர் பெயின். அதே மாதிரி பக்கத்தில் டூத்துனால கூட டூத் அலைன்மெண்ட் சரியில்லைனா கூட அது உறஞ்சி அதுவே கேன்லி கேன்சர் ஆல்சோ. அந்த மாதிரி இது பெயின் வரும்போது தான் வருவாங்க. பட் அதுக்குள்ளே இட் மைட் பி டூ லேட், வளர்ந்துருக்கும், 6-7 மந்த்ஸ் ஆயிருக்கும், 1 இயர் ஆயிருக்கும், அப்படியே விட்டுருவாங்க. வலி வரும்போது தான் வருவாங்க. வலி வந்துச்சுன்னா அது பெருசாகி அதுக்கப்புறம் தான் வலி வரும். பட் அதுக்குள்ளே இட்டோட ஸ்ப்ரெட் இல்லை. சம்டைம்ஸ் ஈவன் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டாசிஸ் த்ரூ பிளட் ஸ்ட்ரீம் டு த லங்ஸ் கூட போயிடுச்சுன்னா தென் பிகம்ஸ் இன்க்யூரபிள். ஸோ அதுதான், அதனால் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதை பார்க்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பேஷண்ட்டுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா, சரியாகாமல் இருந்துச்சுன்னா 2-3 மாதம் கண்டிப்பாக நம்ம டாக்டரோட ஹெல்ப்பை சீக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அந்த அவேர்னஸ் பேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் நிறைய ஆல்கோஹால் எல்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அவங்களை கொண்டு போய் டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்கறது, சேர்த்துட்டு இட் ஒர்க்ஸ் அவுட். சி அல்டிமேட்லி இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், இட்ஸ் யோர் வில் பவர். நீ அங்கேயும் போயிட்டு அட்மிட் பண்ணிட்டா என்ன, பேசிக்கலி வாட் தே டூ, தே ட்ரை டு ரிஃப்ரைன் யூ ஃப்ரம் ஸ்மோக்கிங் இல்லையா, ஸோ தட் தே ரிலீவ் யூ ஆஃப் யுவர் சிகரெட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் to cigarettes or other forms of tobacco. So, அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது திருட்டு தரமா அடிக்கிறதுனா, ஐ மீன் இட்ஸ் அப் டு யூ. ஸோ அதுதான் டி அடிக்ஷன். ஒரு செட் பீரியட் ஆஃப் டைம், லெட்ஸ் சே ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இஃப் யூ கேன் பி அவே ஃப்ரம் தட், இட் மீன்ஸ் யூ கேன் டூ இட். அதுதான் அதோட சைக்காலஜி வந்து, அதுதான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ அதை நம்ம வீட்டிலே கூட பண்ணலாம். பட் வீட்டிலனா என்ன, நான் நம்மளே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க தி நீட் டு பி ரெஸ்ட்ரெயின்ட். ஸோ அதுதான் அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ், தட்ஸ் வாட் தே டூ. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஃபார் தட், ரொம்ப அடிக்ட் அவங்களுக்கு அதுலேருந்து வரதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. பட் அல்டிமேட்லி எல்லாம் முடிச்சு நீங்க வீட்டுக்கு வரும்போது ஸ்டில் யூ ஷுட் நாட் கோ பேக் டு இட் இல்லையா, யூ வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு வாட் யூ பீன் ஹேவிங் விச் காசஸ் அடிக்ஷன்.
2: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: மா தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
5: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது, ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
4: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
5: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன, சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு போனு.

0: லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5 10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது
4: உங்கள் சென்னை வானொலி நிலையம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள். வைக்கோல் எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது. இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது. 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார். ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோல பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா. என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா. பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. கால் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்கிறது, ஓயாமல் வைக்கோலை 100 ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது. நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது. காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது. உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த 3 செய்ய தெரிஞ்சவ தான். என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாள்.

0: அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார்.
1: இதுவரை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். நேரம் இப்பொழுது 7:35. இனி திரைக்கதை கேட்கலாம். தெய்வமகன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

0: நேரம் இப்பொழுது 7:39.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
0: திரைக்கணத்தில் தொடர்ந்து பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் P. சுசீலா பாடிய பாடல்.

0: நகர் வளம். கீழ்கட்டளை ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா.
1: கீழ்கட்டளை பல்லவர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கிராமம். அதனால்தான் ஒரு பாரம்பரிய நல்லெண்ணத்தோடு அது பல்லவபுரம் நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருந்தது. தற்போது தாம்பரத்தோடு இணைந்து அம்மாநகராட்சியின் ஓர் அங்கமாக ஆகியிருக்கிறது. கீழ்கட்டளையின் பல்லாவர ஏரியாக இருந்து சென்னை வாழ் மக்களுக்கு, குறிப்பாக தென் சென்னை பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. நாளடைவில் சென்னையின் மக்கள் தொகை பெருக பெருக கீழ்கட்டளை ஏரி சின்னதாகி சின்னதாகி குட்டையாகிவிட்டது. இது இத்தனை காலமும் நமக்கு குடிநீர் வழங்கி வந்த ஏரியாச்சே, இதற்கு துரோகம் இழைக்கிறோமே என்றில்லாமல் மக்கள் கை கால் கழுவ பயன்படுத்த ஆரம்பித்தனர். குடிக்கிற தண்ணீராக இல்லாவிட்டாலும் வீட்டு புழக்கத்திற்கான தண்ணீராக இருக்கிறதே என்று மக்களும் முணுமுணுத்தபடி பயன்படுத்தி வந்தனர். ஆனாலும் ஏரியை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்ற ஆவண செய்யுமாறு அரசுக்கு கோரிக்கைகள் வர ஆரம்பித்தன. அதற்கு செவிமடுத்து அரசு களத்தில் இறங்கியது தனியார் நிறுவனம் ஒன்றின் உதவியுடன். தனியார் நிறுவனம் பொறுப்புணர்ந்து செயல்பட்டது. சுற்றுச்சூழல் பூங்கா உருவானது. பூங்கா காலை வாக்கிங்குக்கு வசதியான இடம். ஓல்டு ஏஜஸ் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்தி உள்ளே வரலாம். மெதுவாக வாக் பண்ணும்போது அதை ஓரிடத்தில் நிறுத்தி கொள்ளலாம். சுற்றி வருவதற்காக மேடு பள்ளமற்ற பாதைகள், சுற்றிலும் மரங்கள், மரங்கள் நிறைய பறவைகள். பறவைகளின் இசை வாத்தியம் போல அவை சேர்ந்து இசைக்கும் போது ரசனை கூடும். இது எப்பவும் பெரியவர்களை பாதுகாப்பது, ஊக்குவிப்பது. பூங்காவிற்குள் ஏதும் சாப்பிட்டால் கொட்டுவதற்கு ஒரு டஸ்ட்பின்னும் உள்ளது. அழகாக அதே நேரத்தில் பேரன் பேத்திகள் விளையாட பூங்காவை ஒட்டி ஒரு சுற்றுவட்டம் உள்ளது. வேக வைத்த கடலை பருப்பு, பட்டாணி, முறுக்கு குழந்தைகளின் ஃபேவரட் அல்லவா? அது கிடைக்கிறது. அவற்றை குப்பையோடு குப்பையாக அழகாக அள்ளி போட்டு விடுகிறார்கள் குப்பை தொழிலாளர்கள். சரி என்று தலையசைத்து ரசிக்கிறார்கள் பொதுமக்கள். செப்டம்பர் 1 முதல் தரம் பிரித்து வழங்க வேண்டும் என்று பெரியவர்களை மாநகராட்சி வலியுறுத்தி வீடுகள் தோறும் நோட்டீஸ் வழங்கப்படுகிறது. தெருக்கூட்டமும் நடத்தப்படுகிறது. இதனை வலியுறுத்தி குப்பைகளை எப்படி தரம் பிரிக்க வேண்டும், ஏன் தரம் பிரிக்க வேண்டும் என்பதை விளக்கி மாநகராட்சி விழிப்புணர்வு முகாம் நடத்த உள்ளது. இதை பொதுமக்கள் சிரமம் பார்க்காமல் செய்தால் மாநகராட்சிக்கு பேர் உதவியாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக தென்மண்டலம் எனப்படும் வடசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, அடையாறு மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் மொத்தம் 50,000 வீடுகளை சென்றடையும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக சுற்றுச்சூழலுக்கு உத்தரவாதம். முன்னர் துணி துவைத்துக் கொண்டிருந்த பெண்கள் இனிமேல் மாட்டோம் என்று உறுதி தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளிடம். ஏரி நீர் சுத்தமாக உள்ளது. அதை சிறார்கள் கைகளால் அள்ளி அங்கேயே குடித்து வருவதால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் அறிவுரை வழங்கப்படுகிறது. சுத்தம் சுற்றுச்சூழலின் அர்த்தம். அது இங்கே காக்கப்பட்டு வருகிறது. அந்த கீழ்கட்டளை பகுதியில் குடியிருப்பது தாழ்நிலையில்லை என்று உணர தலைப்பற்றிருக்கிறார்கள் மக்கள். எல்லாம் குடியிருப்பவர்கள் கைகளில் தானே இருக்கிறது.
0: கீழ்கட்டளை ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா. எழுதியவர் பாலு மணிவண்ணன். வாசித்தவர் விஜய்.

சென்று வந்தோம் நகர்வலம். புத்தம் புது காலையில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இசை பாடல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் நாம் சிந்திக்க சில நொடிகள். மடல் மாணிக்கம் கூற வரும் கருத்து பதிவுகளை கேட்கலாமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள குப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவன். விஞ்ஞானம் என்ற அறிவியல் துறையில் இன்னைக்கு நிறைய வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, நிறைய நன்மைகள் உண்டாகியிருக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த குளத்துப்பாளையம் முத்து முருகன் என்ற விவசாயி சொல்கிறார், அறிவியல் என்பது இயற்கையின் இயக்கத்தை தெரிந்து கொள்வதுதான் என்கிறார். இவர் தன்னிடம் இருக்கும் நிலத்தில் ஒரு பகுதியை அரை ஏக்கரை சிறுதானியங்கள் சாகுபடி செய்ய ஒதுக்கியிருக்கிறார். சாகுபடியும் செய்திருக்கிறார். கம்பு, சோளம் போன்ற நவதானியங்களை சாகுபடி செய்கிறார். சாகுபடி செய்வதால் பல அரிய வகை பறவைகள் இவருடைய தோட்டத்துக்கு வருதான். இந்த பூ உலகு என்பது மனித இனத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அனைத்து உயிர்களுக்கும் உண்டானதுன்னு நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களும் வாழ உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். சுயநலவாதியான மனிதன் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் உண்டு தன் மக்கள் உண்டுன்னு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பித்ததன் விளைவு மற்ற உயிரினங்கள்லாம் காணாமல் போக ஆரம்பிச்சுது. முற்காலத்திலலாம் பயிர் அறுவடைனா முதல்ல ஒரு கொத்து பயிரை அறுவடை செய்து கொண்டாந்து வீட்டில் உத்தரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க. பறவைகள் தேடி வந்து சாப்பிடும். இப்போ அப்படியா? திருமுல்லை வாயில் குப்புசாமி ஐயா, உத்தரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதான் கான்கிரீட் வீடுகள், முன்னாலெல்லாம் ஓட்டு வீடு தான். ஓடுகளை அடுக்குவதற்கு சுவர் மேலேருந்து இணைக்கிற பெரிய மரங்கள் தான் உத்தரம். உத்தரத்தை இணைப்பவை சின்ன மரங்கள், சாத்து. அந்த சாத்து மேலே தான் ஓடுகளை அடுக்குவாங்க. பழசை மறக்க ஆரம்பித்தோம். இயற்கையும் நம்மகிட்டேருந்து விலகி போயிட்டுருக்கு. இயற்கையை அண்டித்தான் மனிதன் வாழணும், வாழ முடியும். தோட்டத்தை சுற்றி இப்போ எல்லாரும் கல்லை புதைச்சி கம்பி வேலி விடுறாங்க. உயிர் வேலி தான் உடணும். உயிர் வேலிங்கிறது கிளுவை, கருவேல் இது போன்ற தாவரங்களை நட்டு வைப்பது. இந்த மாதிரி தாவரங்கள்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். இதில் முதலாவது நமது கால்நடைகள், குறிப்பாக மாடு. மாடு போடும் சாணி, சாணியை உணவாக கொண்டு வாழும் உயிரினங்கள் பெருகுது. நத்தை, தவளை, தட்டா, மண்புழுக்கள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சிடுச்சு. ஓணாம், பச்சோந்தி, மின்மினி பூச்சி, வண்ணத்து பூச்சிகள், உடும்பு, கீரி இவற்றோடு பறவைகள், மயில், கரிச்சாங்குருவி, புறா, கௌதாரி, சிட்டுக்குருவி, செம்போத்து, கிளி, திணைக்குருவிகள், கழுகுன்னு ஏகப்பட்ட பறவைகள், மற்ற உயிரினங்கள் முத்துமுருகனையா தோட்டத்தில் இப்போ வருவதா சொல்றார், அல்லது இவர் வரவழைச்சிருக்கிறார். இந்த எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது தான் உயிர் சூழல். ஒரு நாள், ஒரு மாசத்துல இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட முடியாது. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து நல்லதொரு சூழலை எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கேற்ற உயிர் சூழலை உருவாக்கணும். மனித இனத்தின் சுயநலம் மாறணும்.
3: குப்புசாமி ஐயா,
2: நாம எல்லாரும் மாறணும். விவசாயிகள் கூட ஒரு காலத்தில் ரசாயனம் இல்லாத பயிர் சாகுபடி தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசாயன உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், களைக்கொல்லிகள்லாம் உள்ளே நுழைஞ்சிது. விவசாய அன்பர்களும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. விட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போது அதிலிருந்து விடுபட்டு வர்றாங்க. இந்த ரசாயனங்கள்னால மண் வளம் கெட்டு

0: ரசாயனங்களோடு சேர்த்து இட வேண்டிய இயற்கை உரங்களையும் அன்பர்கள் மறந்தாங்க. அதனால் மண்ணில் இருக்க வேண்டிய உயிர்கள் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இயற்கையை நோக்கி என்ற கோட்பாடு மக்கள் மத்தியில் உண்டாகியிருக்கு. இதன் மூலம் இந்த உயிர் சூழலில் நல்லதொரு மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். ஆகாஷவாணி, நேரம் 8 மணி. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: relief and rescue efforts in flood-affected areas. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, being celebrated across the country today. And in women's cricket, India stormed into semi-final of T20 Asia Cup, beating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் இப்பொழுது 8:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மதியாலை 720 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியின் திரைகாணம் தொடர்கிறது. திரைகாணத்தில் பி. சுசிலா பாடிய பாடல், திரைப்படம் பஞ்சவர்ண கிளி.
2: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா.

0: நேரம் இப்பொழுது 8:35 20 நொடி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல பத்தி இலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ண. அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொனா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமனுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போடுறோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது. அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சிருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அந்த ஏலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணவே போதும் சார்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திரைக்கானத்தில் மல்லிகா திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகணத்தில் மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வருவது தீபாவளி படப்பாடல்.

நிறைவு பெற்றது திரைகானம். கேட்ட இனிய பாடல்களுடனும் அரிய தகவல்களுடனும் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. மீண்டும் புத்தம் புது காலை மலரும் நாளை காலை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக மூலாதார மூர்த்தி பாபநாசம் சிவன் பாடல், ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல் பிருந்தாவன சாரங்கா ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில்.

போலி தந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் ஒரு இரவு. பாடலை பாடியிருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்திற்காக பி. சுசீலா, கே. ஜே. யேசுதாஸ் குரல்களில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் இப்பொழுது 10:13. மனதிற்கினிய திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து இரு கோடுகள் படத்திற்காக பி. சுசீலா ஜமுனாரணி இணைந்து பாடியுள்ள பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் இப்பொழுது 10:29:38. இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம குழந்தைகள் படத்திற்காக S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

மனதிற்கினை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலித்த அதே குரலில் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திற்காக

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய்,

0: ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு

0: புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒளித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 11 மணி.
1: ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்பவர் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, இன்றைய

0: இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள் கடந்த 25 வருடங்களாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்பாக கவிஞர் மலர்மகன், 10 பாட்டில் ஒரு பயண நூல், ஓவியம் பேசும் காவியம், கலியன் கவிதைகள் பகுதி 2, அகத்தியர் சூடாமணி கயிறு சுத்திரம் ஆகியன. அது மட்டுமல்லாமல் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றிலும் பங்கேற்றுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவதிலும் திறம் படைத்தவர். இன்று அவர் நம்மோடு இணைந்திருப்பது சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடத்தான். மேடம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
1: மகிழ்ச்சிங்கய்யா.
0: நம்மளுடைய முதல் கேள்வி மேடம், சீவக சிந்தாமணி பத்தி இன்னைக்கு பேச போறோம். இந்த நூல் குறித்து சொல்லுங்களேன்.
1: சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் 3வதாக திகழ்கிறது. இது தமிழில் எழுந்த முதல் விருத்த காப்பியம் என போற்றப்படுகிறது. இதற்கு முன்பாக காப்பியங்கள் அகவல் இலக்கியத்திலே படைக்கப்பட்டன. முதன்முறையாக திருத்தக்க தேவர் அதை விருத்தப்பாவிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இதில் மொத்தம் 3145 பாடல்கள் உள்ளன. 13 இலம்பகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை தலைவன் சீவகன். இந்த கதையானது ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன் விசயனுடைய மகன்தான் சீவகன். இவனுடைய கதை அவனுடைய பிறப்பு சுடுகாட்டிலிருந்து தொடங்குகிறது. இது புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை சச்சந்தன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை. ஆனாலும் கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய நாடு கட்டியங்காரன் வசம் போய்விடுகிறது. ஆனால் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் தந்தை இழந்த நாட்டை இவன் மீட்டு நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து நிறைவில் அவன் துறவு மேற்கொள்கின்றான். அதை சொல்லக்கூடியது தான் இந்த சீவக சிந்தாமணி.
0: ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டீங்க, அருமை அருமை. சீவக சிந்தாமணி நூலில் பல விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய இக்காலத்திய வாழ்வியலுக்கு தொடர்புடைய விஷயங்களும், பழந்தமிழர் என்ன வாழ்வியல் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பல தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக சித்த மருத்துவம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இயற்கை மூலிகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கா? அது அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நிறைய இருக்குங்கய்யா. அதாவது சித்த மருத்துவம் என்ற பெயரிலே அதில் சொல்லப்படவில்லையே தவிர, கதை ஓட்டத்தில் மக்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் அன்றாட நிகழ்வோடு தொடர்புடையதாக மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், வெந்நீரில் வாய்க்கொப்பளிக்க வேண்டும், கிருமிகள் எல்லாம் தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் இருப்பதற்குரிய வழியாக உலகமெங்கும் அந்த செயல்பாடு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தாமணியில் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வெந்நீரில் வந்து வாய்க்கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பல் துலக்குவதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, கடுக்காய் சுட்டு அதை பொடி செய்து அதில் பல் தேய்ச்சிருக்காங்க. இன்று வரை சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கடுக்காய் பொடியானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய புண்களை உள்ளுக்குள்ளாலும் சரி வெளியிலே போட்டாலும் சரி அது ஆறக்கூடிய தன்மையுடைய சிறப்புடையது கடுக்காய். இதை வைத்து பல் தேய்க்கும் போது சளி தொடர்பான பிரச்சனைகள், புண் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதை நமக்கு இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது அன்றைய காலை நேரத்தில் அவர்களுடைய பல் தேய்க்கக்கூடிய முறை இது இப்படியாக இருந்தது என்று அந்த கதை தலைவனை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நாவழி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்லக்கூடிய நிலையில் பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் எல்லாம் வருகிறது. ஆனால் அது தங்கத்திலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் சொல்வார். எல்லாருடைய உடலிலும் வாதம் பித்தம் கபம் என்ற 3 இருக்கின்றது. அந்த 3 ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்று மிகுந்தாலும் நம்முடைய உடலில் வியாதி ஏற்படும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வேராக இருக்கின்றது. இது 3 அடிப்படையில் தான் வைத்தியம் செய்யப்படுகிறது. அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மூளையினுடைய தூண்டுதலுக்கு வளர்ச்சிக்கு பிரம்மி என்ற ஒரு பூண்டு வகை, அதனுடைய சாரையும்

0: நெய்யையும் அந்த காலத்தில் கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க. மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு, நன்றாக சீராக இயங்குவதற்கு. ஆனால் இது போன்று மருத்துவ நிலையில் அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பிரம்மி நெய் என்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. எல்லாம் பார்க்கும்போது மக்கள் இயற்கையோடு எழுந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கடல் விலை அமுதம் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமுதம் என்பது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்போ உப்பு வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடலில் பிரச்சனை வரும். அதே போல் உப்பு மிகுந்தாலும் பிரச்சனை வருவதை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த அமுதம் வந்து நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக அதை கடல் விலை அமுதம், கடலிலே விளையக்கூடிய அமுதம் என்று சொல்கிறாங்க. கடல் விலை அமுதம் ஐந்து, மலையிலே விளையக்கூடிய அமுதம், நாட்டில் விளையக்கூடிய அமுதம், காட்டில் விளையக்கூடிய அமுதம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பொருள்களை அவங்க சொல்லியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கப்பணம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பணம் என்பது வந்து ஆணை நெறிஞ்சில தான் கப்பணம்னு சொல்கிறாங்க. அந்த ஆணை நெறிஞ்சில பார்த்தா நான்கு திசைகளிலேயும் நான்கு முள் இருக்கும். சாதாரண தரையில் இருக்கக்கூடிய நெறிஞ்சிலானது முழுமையாக அதில் வந்து முள் இருக்கும். ஆனால் ஆணை நெறிஞ்சில் நான்கு திசையிலையும் மிகச்சரியாக நான்கு முள் மட்டும்தான் இருக்கும். அது போன்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொல்கிறாங்க. ஆணை நெறிஞ்சில் வந்து சிறுநீரக தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை கூட கரைக்கக்கூடிய, முள்ளு தின்னா கல் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கின்றது. முள்ளுக்கீரை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனால் இது ஒவ்வொன்றும் வந்து உதாரணமாகவோ இல்லை அவங்கள் அன்றாட வாழ்வியலில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயோ அதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து அந்த விஷமுறிவு பற்றி சொல்லும்போது பாம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்கிறாங்க. கதை தலைவியானவள் பந்து விளையாண்டுட்டுருக்கிறா, பதுமை என்பவள். அவள் பந்து விளையாடும் போது பந்து ஒரு இடத்துல சென்று விழுந்து அதை தேடி செல்லும்போது அந்த இடத்துல இருந்த பாம்பு கடித்து விடுகிறது. அப்போ அவள் பிழைப்பாளா என்று சொல்லி அவர்களுடைய சகோதரர்களும் தந்தையும் வருத்தப்படும் போது அப்போ கதை தலைவன் அந்த பகுதியாக வர்றான். அவன் வந்த பிறகு அந்த பார்த்துட்டு என்ன வகையான பாம்பு, எந்த நேரத்தில் கிடைக்கும், அதை பற்றிய குறிப்புகள்லாம் அதில் ரொம்ப அற்புதமாக, எந்த பல்ல பட்டா அது விஷம், எப்போது கடித்திருந்தால் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புண்ணை வந்து சரிப்படுத்துவதற்காக அருவி நீரையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை கட்டழல் கதிய புண்ணில் கருவறை அருவி ஆரம் பட்டது, ஆரம்னா சந்தனம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அருவி நீரும் சந்தனமும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது நெருப்பு பட்டதினால் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு அதனை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து சந்தனம் வைத்துக் கொள்வதே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான். அப்போ வெப்பத்தினால் வரக்கூடியதை குளிர்ச்சி கொடுக்கும்போது அது சரியாகுது அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு போர்க்களத்தில் விழுப்புண் பட்ட வீரர்களுக்கு நெய் என்று சொன்னாலே அந்த காலத்தில் எண்ணெய் தான் குறிக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் நெய் என்று தான் முடிகிறது. அதனால் நெய் என்றால் எண்ணெய், இல்லை அது பசுநெய்யாக கூட இருக்கலாம். அந்த நெய் என்ற ஒரு தைலத்தை வைத்து தான் அவர்கள் வந்து புண்ணை ஆற்றுவதற்கு அதில் நினைத்து அந்த புண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் நமக்கு காயம் ஏற்படும் போது தேங்காய் நெய் வை சரியாயிடும் என்ற நிலை வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சாதாரணமாக இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழகி வந்தார்களோ அதே போன்று தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் புண்ணுக்கு வந்து மருந்து வச்சு துணியினால் கட்டியிருக்கிறாங்க. இந்த கதை தலைவன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தலைவியை விட்டுட்டு போகும்போது அப்போ உதாரணமாக ஒரு வரி சொல்கிறாங்க. என்னென்னா, புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம் தூக்கி வீசுவோமோ அந்த துணியை வீசும்போது அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு அருவறுக்கத்தக்க பொருளாக அதை தூக்கி வீசிடுவோம் இல்லையா, அதே போன்று தான் இந்த தலைவியை விட்டு இவன் பிரிந்து போகும்போது தெளிந்த மனநிலையுடன் சென்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ தொக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் கட்டுதல். புண்ணுக்கு வந்து எல்லா மருத்துவத்திலேயும் அந்த புண்ணை கட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அதை தினந்தோறும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், தூய்மைப்படுத்திட்டு பெரிதாக மாற்றணும் அப்படின்ட்டு அந்த செய்தியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அல்ல, இது மாதிரி பார்க்கும்போது நிறைய மருத்துவ குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது.
1: ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா. திரிபுர சூடாமணி அவர்களுடன்

0: நாம் ஒரு தொழிலை தொடங்கும் முன்பாகவோ இல்லை திருமணம் செய்வதற்கு முன்பாகவோ ஜோதிடம் பார்ப்பது நம்முடைய பண்பாட்டில் இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
1: ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, கனவு பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனவு எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாளில் பார்க்கறதுல மிகச்சிறந்த தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. வியாழகோரை, வியாழகோரை என்பது குருஹோரை. ஒரு நாளை 24 மணி நேரம் அப்படின்னம்னா அந்த 24 மணி நேரமும் வந்து 9 கிரகங்களுக்கு உரிய நிலையாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அதில் குருவுக்குரிய ஹோரை, அந்த ஹோரையில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல் குரு ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக ஒருவன் வந்து கடல் பயணத்துக்கு போகிறான். கடல் பயணத்துக்கு செல்லும்போது அப்போ வியாழ ஹோரை, வியாழனு குரு ஹோரை பார்த்து அந்த நேரம் பார்த்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த புயலில் அந்த கலமே கவிழ்ந்து விடுகிறது. ஆனால் அவன் மட்டும் தப்பு வைக்கின்றான். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள்லாம் நடந்து எல்லோரும் மீண்டு வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய நம்பிக்கையில் நம்ம செல்லும்போது வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்றதை அது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல இலம்பகங்களில் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. காந்தர்வ லோகம் என்பது தேவலோகம். அங்கு பிறந்த பெண்ணானவள் காந்தர்வத்தத்தை. அவள் பிறந்தபோது வந்து கணித்து சொல்லக்கூடிய நிமித்திகனை போய் பார்க்குறாங்க. கணி என்றால் கணித்து சொல்லக்கூடியது. அந்த வகையில் தான் தமிழில் வந்து கம்ப்யூட்டருக்கு கணினி என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். அப்போ கணித்து சொல்லுகின்றான், இங்கு வந்து இவளுக்கு மறிய மணமகன் கிடையாது, நில உலகத்திலே ராசமாபுரத்தில் தான் இவனுக்குரிய தலைவன் இருக்கிறான் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். அதே போன்று தான் இங்கு கப்பல் கவிழ்ந்தது இல்லையா, அவனை வந்து தரன் என்பவன் வந்து அங்கே கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே அழைத்து சென்று காந்தர்வத்தத்தையினுடைய தாய் தந்தையை பார்த்து பேசும்போது அப்போ முன்னோர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புலாம் அவன் வந்து குசலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துட்டு அப்போது தான் அவங்க சொல்கிறாங்க, தத்தையை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், அங்குதான் அவளுக்கு மணமகன் இருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து அனுப்புகின்றான். அப்போ அங்கு பிறந்தபோது ஜாதக குறிப்பு பார்க்கக்கூடியது, அதுவே பிற்காலத்தில் நடக்கக்கூடியதாகவும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேமசரியார் இளம்பகத்திலேயும் அதே போல தான், பெண்களுக்குரிய நாணம் என்பது அவளுக்கு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாள். யாரை கண்டும் நாணம் அடைகிறாளோ அவள்தான் அவளுக்குரிய கணவன் என்று சொல்கிறாங்க. அதே போல் நிறைய மணமகன்லாம் பார்க்கும்போதும் அவளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒரு முறை சீவகன் அந்த ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் ஒரு மணியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கடை வாசலில் வந்து அவன் நிற்கின்றான். அப்போது அவள் வந்து பெண்மை உணர்வு வருகிறது. எப்படி திருவிளையாடற் புராணத்தில் தடாதகை பிராட்டியார் சிவனை பார்த்த பிறகு அவள் நாணத்தினால் வெட்கி தலை குனிகிறாளோ, அதே போன்ற வகையிலே இங்கும் நடைபெற்றது. அதோடு இன்னொன்று சொல்கிறாங்க, யார் வரும்போது வியாபாரம் அதிகமாக ஆகிறதோ அவன்தான் உன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவன் வாசலுக்கு வரும்போது நிறைய வியாபாரம்லாம் ஆனது, அதனால் இவன் தான் மணமகன் என்று சொல்லி அவனுக்கு மணமுடித்து வைத்தார்கள். அல்ல, நிறைய இடங்களில் அதுமாரி திருமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிய நிலையில் சந்திரன் ரோஹிணியோடு உள்ள சுப வேளையில் தான் வந்து திருமணம் நடைபெற்றது. இது அகநானூற்றிலே கூட சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் இங்கு சீவகனுக்கு திருமண நாள் நிச்சயிக்கும் போது கூட சந்திரன் ரோஹிணியோடு கூடிய நன்னாளில் தான் வந்து திருமணம் செய்விக்கப்பட்டிருக்கின்றது. இது போல் நிறைய குறிப்புகள் அதிலேயே இருக்குங்கய்யா.
0: நிறைய ஜோதிடம் பற்றி என்னெல்லாம் சீவகசிந்தாமணியில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

யுத்தம். சூடானது சூடானது சூடானது ரத்தம். போராடுது போராடுது போராடுது சித்தம். வீராதம் வீராதம் வீராதம் சத்தம். சூடானது சூடானது சூடானது யுத்தம். சூடானது சூடானது.

0: நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ சூடான இடத்துல இருக்கிறவங்க குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க, குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கிறவங்க சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பண்பாட்டிலையும் பழந்தமிழர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த அறிவை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது சாப்பிடு சாப்பிடாதுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை, இது மரபார்ந்து வர்றது. இது குறித்த ஏதாவது செய்திகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்புகள் இருக்கா சீவக சிந்தாமணியில்?
1: இருக்குங்கய்யா. காலநிலைக்கேற்ற உணவு உண்ணணும், நேரத்திற்கேற்ற உணவு உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வேனில் காலத்தில் நெல்லிக்காயெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க, இளநீர், நெல்லிக்காய் இதெல்லாம். அந்த நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் அதனை சார் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உணவு வந்து பால் அமுதத்தை சாப்பிட்ருக்குறாங்க. அது வயதானவர்களுக்கு இரவு நேரத்தில் பால் உணவை சோற்றுடன் பாலை சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்குனா சிறிதளவு தான் சாப்பிடணும், இரவு நேரத்தில் செரிமான கோளாறுகள்லாம் வராமல் இருப்பதற்கு சிறிதளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறையே பார்த்தா அறுவகை சுவை உடைய உணவு தான். அந்த அறுவகை சுவையில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும், எப்படி வாதம் பித்தம் கபம் மூன்றும் குறைந்தாலும் நமக்கு உடல்ல பிரச்சனை ஏற்படுமோ, அதே போல அறுவகை சுவையையும் நாம வந்து மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல வியாதி என்பதே வராது. உதாரணத்திற்கு புண்ணை ஆற்றுவதற்கு துவர்ப்பான பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சளி தொடர்பாக இருக்கக்கூடியதற்கு கொஞ்சம் கசப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல ஒவ்வொரு விதமான வியாதிக்கும் நாம மருந்து சாப்பிடும் போதே சிலது கசக்கும், சிலது புளிக்கும், சிலது இனிக்கும். அப்ப அந்தந்த சுவை சரியாக இருந்தது அப்படின்னு அதுக்குன்னே தனியாகவே ஒரு புத்தகம் இருக்குதுங்கய்யா. ஆறு வகை சுவையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற தனியான ஒரு இதுவே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த மாதிரியான உணவு பழக்கம் இல்லை என்பதை நம்ம சொல்லலாம். அந்த வகையில சிந்தாமணியில வந்து உதாரணமா சொல்லும்போது, நிலவு சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல நடுவிலே சோற்றை பிணத்திலே வைத்து அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போல அந்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி சாறு, எலுமிச்சம் சாறு இவை போன்றவை எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பணியாரம் இவை போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஆரோக்கியமான உணவாக எடுத்திருக்கிறாங்க. நெய்ச்சோறு, பருப்பு சேர்த்த உணவு இவையெல்லாம். அதில் வந்து புலால் உணவு இதில் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னும் போதும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது சமண காப்பியமாக இருக்கிறதுனால சமணர்கள் வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். அதனால இதில் வந்து அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பழங்கள், காய்கறிகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உணவு பச்சையை அப்படியே எடுத்துக்கொண்ட நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இயற்கை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில அவர் ஆரோக்கியத்தை தேடி போகாமல் உணவு முறையிலேயே அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறதையா. அதோடு மட்டும் இல்லையா, நீங்க சொன்னது மிகச்சரியானது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில உணவு உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, வட பகுதிகளில் கோதுமை அதிகமாக விளைகின்றது, தென் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது,

0: அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைஸ் என்று சொல்லுவோம், கோதுமையை வந்து வீட் என்று சொல்லுவோம். அதில் ஹீட்டாக வந்து இருக்கக்கூடியது வீட், டபிள்யூ எடுத்துட்டோம்னா ஹீட்டு. அதே போல ரைஸ்ல வந்து ஆர் எடுத்துட்டோம்னா ஐஸ். அப்ப நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நாம சாப்பிடுறோம், அவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியத சாப்பிடுறாங்க.
1: வார்த்தையிலே ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க.
0: உலகமெங்குமே எந்த பகுதியில மக்கள் வாழ்கிறார்களோ, மக்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களுக்கும், அந்தந்த உயிரினத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து வந்த பழம், இந்த நாட்டிலிருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை வந்து அதனுடைய சிறப்பு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சங்க இலக்கியத்தில் வந்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று சொல்லுவாங்க. அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உணவு முறையை வந்து எப்படி நாம் எடுத்துக்கணும், அதில் எவ்வளவோ பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, அந்த நெல்லிக்கனிக்கு எப்படி அவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், நாம் எப்படி உண்ண வேண்டுமோ என்ற முறை அந்த நெல்லிக்கனியை சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். எல்லா பழத்தையும் நம்ம கடித்து சாப்பிடலாம், இல்லை வந்து காயை கூட ரெண்டு மூணு முறை கடிச்சிட்டு சாப்பிடலாம். ஆனால் அந்த நெல்லிக்கனியை மட்டும் நன்றாக சுவைத்தால் ஒழிய நம்மால் விழுங்க முடியாது. நன்கு சுவைத்து அரைத்து அதுக்கு பிறகுதான் விழுங்க முடியும். அப்படியே கடிச்சு முழுங்க முடியாது. அது வந்து நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் என்று சொல்வார்கள். நம்ம வாயில் இருக்கக்கூடிய 32 பற்கள், 32 முறை ஒரு உணவை நாம் மென்று சாப்பிடணும், பாதி செரிமானம் நம்முடைய வாயிலேயே முடிந்து விட வேண்டும். ஏன்னா அதில் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரானது மிகச்சிறந்த மருத்துவ நிலையில இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வாயில புண்ணு வராது, மற்ற இடங்கள்ல புண்ணு வரும். சிறு வயதாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு புண்ணு வந்ததுன்னா டக்குன்னு எச்ச தொட்டு அதுல வைப்பாங்க. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறது தெரியல, ஆனா அதுலேயும் மருத்துவ இது இருக்குது. நம்முடைய செரிமானம் வந்து பாதி நம்ம வாயிலேயே முடிஞ்சிடணும், அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து விழுங்க வேண்டும். அப்ப அந்த செயல்பாடு உடைய கனி நெல்லிக்கனி. அது போன்ற நம்ம மற்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த காலத்தில் நெல்லிக்கனியை வந்து சாதல் நீங்க எமக்கு இந்தனே என்று சொன்னதனுடைய உள்ளார்ந்த பொருள் அதுவாகத்தான் இருக்க முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதில் நெல்லிக்கனியை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது கூந்தல் வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டோமானால் சர்க்கரை வியாதி, மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது மிகுந்த உறுதுணையாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது நிறைய இடங்களில் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றதையா.
1: இந்த அவசரகால உலகத்தில் 10 நிமிடத்தில் 15 நிமிடத்தில் சாப்பிட்டு போகிறாங்க, 32 முறை ஒரு வாயை அவங்க வந்து மென்றார்கள் என்றால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியலை.
0: அதோடு மட்டும் இல்லைங்க, அப்படி நாம் மென்று சாப்பிடும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அளவு குறையும், வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலம் கவலமாக எடுத்து விழுங்கும் போது
1: நம்மளுக்கே தெரியாம
0: நிறைய உண்டு விடுவோம். நாம மென்று சாப்பிடும் பொழுது நாம் குறைவாக சாப்பிட்டு நிறைவாக இருப்பதை நம்ம அவ்வளவு உணர முடியுங்கய்யா. அது பழக்கத்தில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குரிய நிலையாக நம்ம பார்க்கலாங்கய்யா.
1: அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்ச ஒரு 10 நிமிஷங்க அப்புறம் தான் நம்ம வயிறே உணருமா, நம்ம ஃபுல்லாயிடுச்சு இல்ல ஃபுல் ஆகல அப்படின்னு. வேக வேகமாக சாப்பிடும்போது நமக்கு அந்த உணர்வே தெரியாது இல்லை. நம்ம வேகமாக சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லானப்பறம் தான் உணர்வோம், ஐயோ நம்ம அதிகமாக சாப்பிட்டோமே அப்படின்ட்டு.
0: பசியவே கூட பல உணர்வுகள் சொல்லுவாங்க, கண்ணுக்குரிய பசி, மூக்குக்குரிய பசி, வாய்க்குரிய பசி, அது மாதிரி பசி சொல்லுவாங்க. பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும், நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா கூட நமக்கு பிடித்த உணவாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ஒன்று வாயில் போடணும்னு நினைப்போம். அதே போல அந்த ஸ்மெல் பார்க்கும்போது நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நல்ல வடை ஸ்மெல் வருது, இப்போ சாப்பிட்லாமே அப்படின்னு டக்குன்னு அதை நோக்கி நாம செல்வோம். அப்புறம் நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய நிலை,
1: அதான் சிகப்பு நிறத்தில் உள்ள உணவுகள்லாம் நம்மள ரொம்ப வந்து சாப்பிட தூண்டுமா. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா நல்ல சிகப்பு கலர்லயோ இல்ல வந்து
0: வறுவல் பொரியல்
1: நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட போறோம். கரெக்ட் தான்.
0: நிறங்களுக்கு பயன்கள் உண்டுங்கய்யா. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும், அது நமக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி பழங்களில் வந்து மாதுளை, இதெல்லாம் வந்து. அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது நமக்கு கால்சியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது, முள்ளங்கி இவையெல்லாம். அதனால நிறத்திற்கு ஏற்ற வகையில் அந்த பச்சை நிறம் எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம்.

0: தரும். தினம் தினம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது மிகச்சிறந்த பயனுடையதாக இருக்குங்கய்யா.
1: அருமையாக சொன்னீங்க. பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து மனித உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உறவுகள் இருக்கு. ஒரு காப்பியம்னு வந்து அதில் வந்து எல்லா விதமான மனித உறவுகளும் வரும், காதல் வரும், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நட்பு இப்படின்னு பல உறவுகள் அதில் வந்து கையாளப்படும். அந்த மாதிரி இருவருக்கிடையே இருக்கிற ஒரு உறவு முறையில் நட்புன்ற உறவு முறை தான் வந்து நம்ம பிரதிபலன் பாராமல் நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிற இந்த நட்பை பற்றி, நட்பின் இலக்கணம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: நட்பின் இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டு என்று சொல்லுவோம். ஃப்ரெண்டில் வந்து கடைசி மூன்று எழுத்து வந்து எண்டுன்னு முடியும். இப்போ எண்டு வரை யார் கூட வர்றாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு என்று. அது தமிழில் சொல்லும்போது உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லும். மற்ற உறவுகள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லை என்றாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, உயிர்காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். தாய் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுவிடும். அதனால் கூட அவள் கொடுக்கலாம். அதனால் தான் இறைவனை சொல்லும்போது தாயினும் சால பறிந்து என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுவார். அதே போல பல அடியார்களும் அதே போல சொல்வாங்க, தாயை விட சிறந்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்போ கணவன் மனைவி, மகன் மகள் இவர்கள் எல்லாம் நாம் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டோமா, பிற்காலத்தில் நமக்கு வயசான காலத்தில் பார்த்துக்குவாங்க என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நட்பு என்பது முழுமையாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நட்பு எல்லா உறவை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அந்த நிமிடத்தில் நம்முடைய தோழனுக்கோ தோழிக்கோ வரக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியது எந்த உறவிலேயும் அதுதான் மிக சிறந்த புனித உறவாக நாம் கருதணும். உண்மையும் அதுதான். அந்த வகையில் பார்த்தா சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் காப்பிய தலைவனுக்குமான அந்த நட்புறவு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அந்தனர்கள் வந்து உணவு போட்டுட்ருக்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து வாய்ச்சிடுது. உடனே அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அடித்த பிறகு அது அந்த காட்சியை வந்து சீவகன் பார்க்குறான். பார்த்துட்டு நாய் வந்து இறந்துவிட போகிறது என்று சொல்லி அதை போய் பாதுகாப்பாக அதற்கு உதவி செய்கின்றான். அப்புறம் பார்த்தா அந்த நாயானது ஒரு தேவனாக மாறி போய்விட்டது. நான் வந்து போன பிறவியில் வந்து செய்த தீவினையின் காரணமாக இந்த பிறப்பை நான் எடுத்தேன். இப்போ உன்னுடைய மந்திரத்தினுடைய ஒளியினால் நான் என்னுடைய பழைய பிறவிக்கே நான் சென்று விட்டேன். எனக்கு மிக மகிழ்ச்சி, அந்த வினை தீர்ந்து விட்டது என்று சொல்லி, எப்போது உனக்கு தேவையோ அப்போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். சீவகனுக்கு பல்வேறு இடர்பாடுகள் வந்தபோதும் அவன் அவனுடைய நாடவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காக சுதஞ்சனன் என்று அவனை நினைக்கின்றான். அந்த நேரத்தில் உடனடியாக அவன் வந்து உதவி செய்கின்றான். உதவி செய்யும் போது அவனுக்கு மூன்று விதமான ஒரு கலையை கற்று கொடுக்கின்றான். ஒன்று, இவன் விரும்பிய தோற்றம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, நல்ல இசை ஞானத்தை கொடுக்கின்றான். மூன்றாவது, அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மையை, அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மூன்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது உனக்கு தேவையான போது பயன்படும் என்று சொல்கிறான். அந்த வகையில் தான் வந்து அந்த பதுமையினுடைய பாம்பு கடியினுடைய விஷத்தை இவன் வந்து நீக்குகின்றான். அது ஒரு இடத்துல பயன் தருகின்றது. அப்போ இவனை அழைக்கும் போது இதை மூன்று இதை கொடுத்துட்றான். பல நேரங்களில் வந்து இந்த மூன்றும் வந்து மூன்று சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பயன் தருகின்றது. எட்டு பெண்களை மணந்து கொண்டு நாட்டை கட்டியங்காரனிடமிருந்து இவன் மீட்டு கொண்டு வருகின்றான். மீட்டு கொண்டு வந்த பிறகு அப்போது சுதஞ்சனனுடைய உதவிகள் எல்லாவற்றையும், அவனுடைய வரலாற்றை முழுமையாக ஒரு நாடகம் ஆக்கம் செய்து அந்த நாடகத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அவன் செய்கின்றான். அது நட்புக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த உறவு முறைகளில் தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது வந்த சொந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்து அழகு பார்த்தவன் சீவகன். சச்சந்தன் வந்து காந்தர்வ தத்தையார் தான் முதல் மனைவி. அவளுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைத்திருக்கின்றான். அதே போல எட்டு பெண்களுக்கும் எட்டு மகன்கள் என்றுதான், அதில் மகள்கள் சொல்லப்படவில்லை. அதாவது மகன் தான் வந்து முதன்மையான நிலையிலே எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் ஐங்குறுநூறுல தவமிருந்து பெற்ற மகள் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அதை தவிர வேற எந்த இடத்திலையும் வந்து மகள் பிறப்பதற்காக தவம் செய்தோம் என்ற ஒரு செய்தி வரப்படவில்லை. வள்ளுவர் கூட சொல்லும் போது சான்றோன் என கேட்ட தாயின், அந்த சான்றோன்னு சொல்லும் போது அங்க வந்து பெண்ணை பற்றி வரவில்லை. ஆனால் பெண்ணுக்குரிய முக்கியத்துவங்கள் எல்லாம் இதுல நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே போல அந்த தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பெயரை ஒரு மகனுக்கு வைத்திருக்கின்றான். இன்னொன்று வந்து கந்துக்கடனால் தான் வளர்க்கப்பட்டான் சீவகன். வளர்ப்பு தந்தையினுடைய பெயரை கந்துக்கடன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கடுத்தது கோவிந்தன் என்பவனுடைய மகள் வந்து இலக்கணை. கோவிந்தன் வந்து இவனுடைய தாய்மாமன். தாய்மாமன் மகளை தான் நிறைவாக எட்டாவது பெண்ணாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ கல்யாணம் செஞ்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய மாமனார் பெயரை மகனுக்கு வைக்கின்றான், கோவிந்தன் என்று ஒரு பெயர் வைக்கின்றான். அதனால இப்போ உறவு பெயர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்களுடைய பெயரை தன்னுடைய வாரிசுகளுக்கு வைக்கக்கூடிய மரபானது இன்று வரை நாம் பார்க்க முடிகின்றது. நண்பன் பெயரை வைப்பது, அப்பாவினுடைய பெயரை வைக்கிறது, மாமனாருடைய பெயரை வைப்பது, நமக்கு அதிக உதவி செய்தவர்களுடைய பெயரை வைப்பது, மச்சானுடைய பெயரை வைப்பது, அது எல்லாமே வந்து இன்று வரை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. அன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை இன்று வரை அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை கடைபிடித்து வருகிறோம். அதே போல மாமியாரும் மருமகள்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. சீவகன் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு ஒரு இரண்டு நாட்களிலேயோ இரண்டு மாதத்திலேயோ விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி விட்டு வரும்போது அவர்கள் வந்து ரொம்ப துன்பத்தில் ஆழ்ந்திருப்பாங்க. சீவகனை தன்னுடைய தாய்மாமன் உதவியோடு எந்த நிலையிலேயும் வந்து தனித்து போய் நீ போராடக்கூடாதுன்னு, ஏன்னா வயது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் எப்படி கண்ணன் குழந்தையாக இருந்து யசோதையினால் வளர்க்கப்பட்டாரோ அதே போல இவன் சுடுகாட்டில் பிறந்தபோது கந்துக்கடன் என்பவனால இவன் வளர்க்கப்பட்டான். வளர்ந்த நிலையில்தான் வந்து விசையை வந்து தன்னுடைய மகனை பார்க்கின்றான். காலை பருவத்தில் தான் பார்க்குறான். பார்க்கும்போது ஆலோசனை சொல்கிறான், நீ தனித்து போய் நின்று போராடாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாருடைய பலத்தோடு உன்னுடைய தாய்மாமன் பலத்தோடு நீ சென்று கட்டியங்காரனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை உனக்கு ஆலோசனை சொல்கிறான். எப்படி பொன்னானூற்றிலே நீன்று புறந்தெறுதல் எண்தலை கடனே என்று சொல்லி சான்றோன் ஆக்குதலும் தாய்க்கு கடனே என்ற வகையில் இவள் தந்தை இல்லாத இடத்துல இவள் அவனுக்கு ஆலோசனையெல்லாம் சொல்கிறாள். சொல்லும்போது மிக அற்புதமான ஆலோசனை அதெல்லாம். மிகப்பெரிய யானையானது மிகச்சிறிய கஞ்சனக்கோளினால் ஆற்ற ஒண்ணாத, அதாவது அடிக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த கஞ்சனக்கோள் என்பது மை தீட்டக்கூடிய கோள். அந்த மை தீட்டக்கூடிய குச்சியினால் கூட அடிக்க முடியாத அளவு சின்ன நாகம் இருக்குது. அந்த நாகம் கடித்து விட்டால் மிகப்பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய யானை கூட விழுந்துவிடும். அதனால பகை சின்னதுன்னு நீ நினைக்காத எந்த இடத்துலையும். அதனால ரொம்ப கவனமாக நீ கையாளணும் என்று சொல்லி எப்படியெல்லாம் இந்த நாட்டை வந்து ஒற்ற நிலை எப்படி பார்க்கணும், பகையை வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் சிறிய ஓட்டை இருந்தால் அதன் வழியாக நீர் சென்று கப்பலையே கவிழ்த்து விடுமோ, அதே போன்ற நிலையில் மிகச்சிறிய பாம்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய விலங்காகிய யானையை கடித்தால் யானை எப்படி இறந்து விடுமோ, அதுபோல சிறிய பகையாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ மனதிலே கொண்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் சொல்கின்றான். சொல்லி அதுக்கு பிறகு தன்னுடைய தாய்மாமன் அவனுடைய உதவியும் பெற்று சென்று கட்டியங்காரனை வெல்கின்றான். அதே அப்போ வந்து அந்த எட்டு பெண்களையும் கட்டியங்காரனை வென்ற பிறகு அழைத்து வருகிறான். அழைத்து வந்து மாமியாருடைய பாதத்திலே விழுந்து அவர்களுடைய ஆசியை பெறுகிறார். அந்த செய்தியும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல எல்லோருக்கும் காமன் என்று சொல்வார்கள். இந்த இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானமர்ந்து வருவும் மேவற்றாகும் என்று தொல்காப்பியர் சொல்வார். இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அத்தனை பேருக்குமான இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். அதை வந்து காமன் வந்து எல்லோருக்கும் காமன் என்ற, முதல்ல காமன் என்பது மன்மதனை குறிக்கும், இரண்டாவதாக இருக்கக்கூடியது காமன் என்பது ஆங்கிலத்தில் பொதுவானது அனைவருக்குமானது என்பதை குறிக்கும். அந்த வகையில் காமனுடைய தம்பி சாமன் என்று இருக்கின்றார். அந்த ரெண்டு பேருமே வந்து மாமன் மருகன் போல, மாமனாரும் மருமகனும் போல இருந்தார்கள். மாமனும் மருமகனும் போல இங்கு காமனும் சாமனும் இருந்தார்கள் என்ற செய்தியை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா விதமான உறவுகளும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது.
0: அருமையாக சொன்னீங்க. நட்பை பற்றி கேட்டப்போ நட்போடு சேர்த்து பல விஷயங்களை சேர்த்து ஒரு களஞ்சியம் மாதிரி சொல்லியிருக்கீங்க, அருமையாக இருந்துச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி அடுத்த மாதம் 16 தேதி இதே அலைவரிசை இதே நேரத்தில் ஒலிபரப்பப்படும். நீங்கள் கேட்கலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்றவர் முனைவர் ஜா திருப்புர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரைகாணம் கேட்கலாம் 12 மணி வரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் RBI-யும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
6: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
5: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் பகல் 12:10 சங்கீத சாரல். எஸ் மணிகண்டன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் தக்ஷ் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் கதைகள் சொல்பவர் ஜோனல், அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. நேபாள மொழி பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரா பௌத்தியால் அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 8:05 திரைகானம் கேட்கலாம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
2: 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல வத்திலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ண. அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொணா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமனுக்கு 10 எடுத்து தூளா வெட்டிட்டு ஒரு 10 கோமி எடுத்து தூளா வெட்டின இலையில 200 ட்ரம்ல போட்டு 200 தண்ணி போட்டுருவோம். அதுல பால் பெருங்காயம் ஒரு 100 போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 சாணத்தை ஆட் பண்ணிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து எறும்பு சத்து உடையது. அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சிருந்து 21 நாள் இருந்து அதை 10:1 ரேஷியோல 10 தண்ணிக்கு 1 அந்த ஏலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணாவே போதும் சார்.
2: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசையில் கீதா ராஜா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சீரா. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள். இவையாவும் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS O-5, India's first ever imaging satellite from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS O-5 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services.
5: I am very happy.

தொடர்ந்து தாழ் சடையும் என்று தொடங்கும் பேயாழ்வார் இயற்றிய விருத்தம். அதனை அடுத்து எந்த மாத்திரமுன அனமாச்சாரியா கீர்த்தனை.

0: இதுவரை சங்கீத சாரலில் எஸ் மணிகண்டன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அரங்கி செய் நிகழ்ச்சியில்
1: ஆண்டவனை தெரிந்து பார் அம்மம்மா.
0: கீதா ராஜா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சீரா. இரவு 9:30 நிகழ்ச்சி. இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர்

0: டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமான பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்

0: திரு சரத்வத் முகபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல் பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியூ கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 820 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில், சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பை வரையிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரையிலும் அலைகள் கரையை தொடும் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.6 முதல் 1.9 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.4 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். குண்டூர் கடலோர பகுதிகளில் நாளை பகல் 1 மணி வரை வினாடிக்கு அலைகள் 0.9 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பாவேந்தர் பாரதிதாசன் ஏற்றிய பாடல், பாடியவற்றி எல் தியாகராஜன், இசை டி கே ஜெயராமன்.

என் தங்கசம் ஆக்கிவிட்டாள். சமயம் ஒருத்தி அப்பூஞ்சோலை என் தங்கசம்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:01. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். PM தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து. இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். PM தக்ஷ் என்பது பிரதான் மந்திரி தக்ஷ்தா அவுர் குஷல்தா சம்பன்ன ஹிதகிராகி யோஜனா என்பதன் சுருக்கமாகும். இது 2020-21 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். தரமான நிறுவனங்கள் மூலம் திறன்களை வழங்குவதன் மூலம் இலக்கு குழுவை சேர்ந்த நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். எளி

0: மையாக சொல்வதென்றால், சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து அவர்களை சுய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெறும் நிலைக்கு கொண்டு வருவதே இதன் இலக்கு. யாருக்காக இந்த திட்டம் என்று அறிந்து கொள்ளலாம். பட்டியல் வகுப்பினர், பிற பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், நாடோடி சமூகத்தினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் இலக்கு குழுவாகும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை. வருமான வரம்பு குறித்து சொல்வதானால், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப வருமானம் ₹3 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆனால் பட்டியல் வகுப்பினர், நாடோடி சமூகத்தினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வருமான வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் 4 வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. திறன் மேம்பாடு மற்றும் மறுபயிற்சியின் கீழ் ஏற்கனவே வேலை செய்பவர்கள் அல்லது பாதி திறன் பெற்றவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்துவது, குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் மூலமாக விரைவில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தொழில்சார் பயிற்சி, நீண்டகால பயிற்சி திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கான பயிற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தேசிய திறன் தகுதி கட்டமைப்புக்கு இணங்கும் பாடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் திட்டங்களின் அடிப்படையில் அமைகின்றன. சந்தை தேவை, செயல்படக்கூடிய குழு அளவு, புவியியல் நிலைமைகள் மற்றும் துறை சார்ந்த திறன் தேவைகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டு பயிற்சி திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேலும் எளிதாக்க சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் PM தக்ஷ் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இலக்கு குழுவினர் எளிதாக திட்டத்தில் விண்ணப்பிக்கவும் பயிற்சி தேடவும் முடியும். பயிற்சிக்கும் தொழில் தேவைக்கும் இடையேயான இணக்கமின்மையை சரி செய்வதற்காக இந்த திட்டம் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக கட்டாய நிபந்தனைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டம் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தொழில் திறன் பயிற்சி வழங்கி அவர்களை பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி இட்டு செல்லும் ஒரு முக்கிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.
1: ஒன்று சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி.வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The BRICS Chief Justices Forum is underway in New Delhi, bringing together Chief Justices, Presidents of Supreme Courts and Senior Judicial Representatives from BRICS member states and partner countries. The Supreme Court of India is hosting the forum. On the opening day, Chief Justice of India Suryakant will hold bilateral meetings with heads of judicial delegations from Russia, China, Egypt, Indonesia, the UAE, Belarus, Kazakhstan, South Africa, Iran and Uzbekistan. The three-day forum serves as a platform for participating judiciaries to discuss contemporary issues concerning justice delivery, international dispute resolution, technology and sustainable development. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. Prime Minister Narendra Modi, Science and Technology Minister Dr. Jitendra Singh and Defence Minister Rajnath Singh have commended the successful launch of India's first ever imaging satellite from geosynchronous orbit. The death toll from the devastating Nepal-Tibet flash floods has climbed to 1,282. According to Nepal police, the highest number of fatalities have been reported in Chitwan, followed by Nawalbarasi East. The National Disaster Risk Reduction and Management Authority reported that as of last evening, 5,053

0: Three people were reported missing. Meanwhile, Nepal has also begun using DNA tests to identify victims. In a remarkable rescue effort, two men were rescued alive from a tunnel at Nepal's Trishuli 3A hydropower project, 10 days after being trapped. Emergency teams have rescued more than 12,000 people so far. Back home, the Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories, and laboratories of the National Forensic Sciences University Laboratories for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. The External Affairs Ministry said India has sent two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. Prime Minister Narendra Modi has congratulated Italian Prime Minister Giorgia Meloni on becoming the longest continuously serving Prime Minister in Italy's post-war history. In a social media post, Mr. Modi said this milestone is a reflection of the trust and confidence of the Italian people in her leadership. The Prime Minister emphasized that her friendship has also been instrumental in strengthening the India-Italy special strategic partnership. The Office of the Chief Electoral Officer of Delhi has informed that the electors who were unable to submit their filled-in enumeration forms within the specified time, that is from the 30th of June till the 17th of August 2026, may file Form 6 along with the prescribed declaration form for inclusion during the claims and objections period, that is the 31st of August till the 30th of September this year. The Commission said the electors may file Form 6 to include their names in the final electoral roll to be published on the 4th of November this year. The India Meteorological Department has issued an orange warning for heavy to very heavy rainfall over Madhya Pradesh till tomorrow. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Himachal Pradesh, Uttarakhand, Western Uttar Pradesh, Bihar, Jharkhand and the northeastern part of the country for the day. The festival of Janmashtami, marking the birth of Lord Krishna, is being observed across the country with religious fervour today. On the occasion, devotees observe fast, perform ceremonies and visit temples. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of Janmashtami. In badminton, India's Sattvik Sairaj and K. Reddy and Chirag Shetty will take on Danish pair of Kim Astrup and Anders Karup Rasmussen in men's doubles quarterfinals of China Masters in Shenzhen, China this evening. And with that, we end this news bulletin.
1: Akashvani. என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் மணப்பாடு. இந்த ஊர் பேர் கேட்டாலே அது என்ன பாடு அப்படின்னு கேட்க தோணுது இல்ல. இது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊர் தான் இந்த மணப்பாடு. இந்த மணப்பாடுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்க இந்த ஊருக்குள்ள போகலாம். மணப்பாடு அப்படின்னா அந்த சொல்லிலேயே அதற்குரிய பொருளை பொதிந்து வைத்திருக்கிறது என்று தான் சொல்லலாம். ஏன்னா மண அப்படின்றப்ப மணலை குறிப்பதும், பாடு என்பது பாட்டு என்ற ஒரு பொருளை குறிப்பதுமாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு கடற்கரை நகரம், மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த மணப்பாடு. அதுவும் நெய்தல் நிலப்பகுதி, வாழ்வாதாரமாக மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மணப்பாடு ஊர், மணலும் காற்றும் நிறைந்த இந்த ஊர்ல காற்று அடிக்கிறப்ப அந்த மணல் வந்து பாறை குன்றுகள் இருக்கும்ல, அதன் மேல வந்து படும் பொழுது ஒரு இசை ஒலிப்பது போல இருக்குமா, அப்படி இந்த மணல் வந்து பாறையில பட்டு

ஒலி எழுப்புவதுதால் அது மணல் பாட்டு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மருவி. மணல் பாட்டு மணப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மணல் பாட்டு மணல் பாடு மணப்பாடு என்று சொல்லும் பொழுது இந்த ஊர் சுருக்கமாக மணவை என்றும் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மன்னார் வளைகுடா கரையில் இயற்கை எழிலுடன் இருக்கும் இந்த ஊர்ல ஒரு வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கேயும் ஹென்ரிஸ் பாதிரியார் ஆன போர்த்துகீசரியார் இங்க வந்து இறைப்பணி செய்வதற்காக, கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக கிபி 16 நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிய கத்தோலிக்க கிறித்துவ மையங்களில் பணி செய்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த மணப்பாடு. இந்த மணப்பாட்டில் வாழ்ந்த பரத குலத்தவர், பரதர் அப்படின்னா பரதர் பரதவர் அப்படின்னா மீனவர்கள் என்று பொருள். அதாவது கடலும் கடல் சார்ந்த நிலமான நெய்தல் நிலத்தில் இருக்கும் மக்களுக்கு பரதவர் மீனவர் என்று பொருள். அவர்களுடைய தொழில்தான் மீன் பிடிக்கும் தொழில். அதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரமாக திகழ்வது. அப்படி பரதவர்களை கிபி 1532 கத்தோலிக்க கிறித்துவ சமயத்தை அவர் தழுவி அவர்களையும் அதில் மதம் மாற செய்திருக்கிறார். அப்படி மதம் மாறிய மக்களுக்கு போர்த்துகீசிய பெயர்களையே சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. கிபி 1542 மணப்பாடு வந்த புனித சவேரியர் முத்து குளித்துறை கடற்கரை பகுதியில் தமது வேத போதக அலுவல்களுக்கு தலைமை நிலையமாக இந்த மணப்பாட்டை வைத்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டிலிருந்து போர்த்துகீசியர்கள் இறைப்பணி செய்வதற்காக வந்தவர்களுக்கு ஒரு முக்கிய இடமாக இந்த மணப்பாடு திகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி மணப்பாட்டிலுள்ள குன்றின் கீழ்முனையில் கடலை அடுத்து ஒரு குகை இருக்கிறதாம். அந்த குகையில் புனித சவேரியர் சமணத்துறவி வசித்து வந்ததாகவும், அவர் இந்த குகையை புனித சவேரியருக்கு கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குகையில்தான் புனித சவேரியர் வேதம் போதித்த காலத்தில் அடிக்கடி ஜபமும் தவமும் செய்து வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய கிடைக்கிறது. அப்படி மணப்பாட்டில் தமிழக திருச்சபைக்கு முதல் தமிழ் ஜபங்களை புனித சவேரியார் உருவாக்கினார் என்பது வரலாறு. அதை போல ஜான் சலேனோவா சுவாமிகள் முயற்சியால் கிபி 1583 இயேசு எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த புனித சிலுவை நின்று வெட்டப்பட்ட ஒரு மரத்துண்டு போப்பாண்டவர் 13 கிரிகோரியிடமிருந்து பெறப்பட்ட மணப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதை போல இங்கே 1697 முதல் கொஞ்ச காலம் இயேசு சபையின் தலைமை இல்லமாக இந்த மணப்பாடும் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு கிபி 1744 முதல் வீரமா முனிவர் இத்தலைமை இல்லத்தின் தலைவராக பணிபுரிந்திருக்கிறார். கிபி 1746 வீரமா முனிவர் தன்னுடைய இறுதி காலத்தை மணப்பாட்டில் கழித்திருக்கிறார் என்ற செய்தியும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த ஊரானது சின்ன ஜெருசலம் என்றும் ஒரு ஐரோப்பிய சிறுநகர் என்றும் வர்ணிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மணப்பாடு இன்றைக்கும் கத்தோலிக்க சமயத்திற்கு ஒரு சிறந்த தலமாகவும் கத்தோலிக்க மக்களின் புனித யாத்திரை தலமாகவும் விளங்குகிறதை அங்கே இருக்கும் பேராலயங்களே சான்றாக திகழ்கிறது. இந்த கடற்கரை சூழ்ந்த இந்த மணப்பாடு ஊரானது குட்டி கோவா என்றும், இங்கு இருக்கும் தேவாலயங்கள் மேலை கட்டட பாணியில் கட்டப்பட்டதால் இது சின்ன ரோமாபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் மணப்பாடு.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு: இருப்பதின் பிரதானம். இருந்து கொண்டிருக்கிறோம், இறங்காத காலங்கள் அத்தனையும் கல்லறிகிறது. இறந்த கால தவறுகளின் மேல் தப்பித்தலுக்கு ஏது வழி என்பதாய் அடர்ந்து பெருகுகிற மனதின் குரல் மாற்றத்துக்கான வாய்ப்பை முகம் முகமாய் பிரதி எடுக்கிறது. ரசம் தேயா நம்பிக்கையோடு நிற்க வைக்கப்படுகிற எந்த ஒரு நிலமும் நிழலுக்கானதாய் இல்லை. வெயில் வியர்வை வழிய பூக்கிற உப்பு வாடையில் அந்த இந்நிறம் மறுப்பேதுமில்லை மாறுகிற மாற்றத்திற்கு முன்.

காலத்தின் மேல் நிற்க பழகிக்கொண்ட மதில் பூனை இந்த மனம். நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இருப்பதின் பிரதானம் இந்த கவிதைக்குள்ள நான் என்ன சொல்ல நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எது பிரதானம் அப்படின்னா இருப்பு தான். இந்த இருப்புக்குள்ள நாம என்னவா இருக்கோம் அப்படின்றத தான் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதுல மதில் பூனைன்ற ஒரு சொல்ல பயன்படுத்திருப்பேன். எப்பயுமே சொல்லுவாங்க மதில் மீல் பூனைன்ட்டு. மதில் மீல் பூனைன்றது வந்து டைலமோவா மைண்ட் சொல்லும், ஆனா அந்த பூனைக்கு தான் தெரியும் தான் எந்த பக்கம் சாய போறோம் அப்படின்றது. சோ எந்த ஒரு முடிவுக்கு பின்னாடி

மதில் மேல் பூனைன்றது வந்து டைலமோவா மைண்ட் சொல்லும். ஆனா அந்த பூனைக்கு தான் தெரியும் தான் எந்த பக்கம் சாய போறோம் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு முடிவுக்கு பின்னாடியுமே ஒரு மனித மனம் தன்னுடைய தீர்மானங்களை ரொம்ப வெளிப்படையா தான் வச்சிருக்கும். ஆனாலும் அது என்ன முடிவை எடுக்குது, எந்த மதில் மேல் அது பயணப்படுது அப்படின்றத பாக்குறதுக்கான அனுபவங்களை தான் இந்த கவிதைக்குள்ள நான் சொல்லியிருக்கேன்.

அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற போன் டென்சிட்டி எலும்போட சக்தி வந்து குறைய தொடங்கும். குறைய தொடங்கும் போது நம்மளோட ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் நம்மளோட உடம்புல வரும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எலும்போட சக்தி குறையறதுனால நமக்கு வந்து அங்கங்கே கால் வீக்கம், கை வீக்கம், உடம்புல வந்து ஒரு ஒரு இடத்துல தண்ணி தேங்கிறது, முட்டி வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர தொடங்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 45 வயசு வரலும் வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஒரு 30-35 வயசுல இருந்தே நீங்கள் வந்து நல்லா யோகா பண்ணும்போது உங்களோட மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை வந்து நல்லா மேன்மையடையும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து யோகா மூலம் நம்மளோட எலும்புகளையும் மசிலையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் பண்ணலாம். எப்படி பண்றதுன்றது நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆசனா மூலமா சொல்லித்தர போறேன். நம்மளோட போன் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா, நம்ம லேசா கீழே விழுந்தா கூட போன்ல வந்து ஒரு கிராக்கோ இல்ல பிராக்சரோ ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வயசு ஆக ஆக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளோட உடம்புல இருக்கிற எலும்போட சக்தி வந்து குறைய தொடங்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்மளோட போனை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். அதை நீங்க யோகா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் மூலமாகவும் பண்ணலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்டர்னல் வெயிட்ஸ் வச்சும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்க போகிற ஆசனா பேர் கும்பகாசனா, இல்லைனா பிளாங்க் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பலகாசனாவும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கும்பகாசனா இல்லை பிளாங்க் போஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனா. நம்ம வயிற்றை சுற்றி இருக்கிற தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு ஆசனா, வந்து ஒரு பேசிக் போஸ் தான் இது. பட் ஆனால் இது பண்ணும்போது நம்மளோட கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட வயிற்று மசில்ஸ், நம்மளோட பேக் மசில்ஸ், லோயர் பேக் தசைகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஆசனா வந்து கரெக்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ எவ்வளோ அந்த ஆசனா நம்ம கரெக்டா பண்ணுமோ நம்மளுக்கு அந்த நன்மைகள் வரும். ஆனா நம்ம அதை தப்பா பண்ணணும்னா அதோட கெடுதலுமே வந்து நமக்கு வந்து சேரும். அதனால ப்ராப்பரா ஒரு ட்ரெய்னரோட கைடன்ஸோட, ஒரு யோகா பயிற்சி பெற்ற ஒரு நிபுணரோட கைடன்ஸோட நீங்க பண்ணணும். சோசியல் மீடியா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களா பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட போஸ்டரை கரெக்ட் பண்ணாதான் நீங்க வந்து அந்த ஆசனா வந்து கரெக்டா பண்ணுவீங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். உங்ககிட்ட இருந்து ஒரு யோகா மேட் எடுத்துக்கோங்க. அந்த யோகா மேட் வந்து வழுக்காத மேட்டா இருக்கணும், ஒரு 8 mm திக்னஸ் உள்ள மேட்டா இருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கைகள் மற்றும் முழங்கால்கள் வந்து டேபிள் டாப் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரணும். எப்படி ஒரு அனிமல் வந்து 4 கால நிற்குமோ அந்த மாதிரி நம்ம அந்த பொசிஷன், நீலிங் டவுனுக்கு பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம கையுமே வந்து நம்மளோட இடுப்பு அகலத்துக்கு நம்ம ரெண்டு கையுமே வைடன் பண்ணி நம்மளோட முழங்கை வந்து கீழே படிஞ்ச மாதிரி நல்லா வைக்கணும். இது வந்து டேபிள் டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட வயிற்றோட மசில்ஸ் இருக்கு இல்லையா, தசைகளை நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இழுக்கிறோம்னு சொல்லிட்டு மூச்சை வந்து அடக்க வேண்டாம், உங்க மசில்ஸை நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மேல் பேக், அப்பர் பேக் வந்து ஸ்லைட்டா கர்வ் ஆகும், அது பரவாயில்ல. உள்ள இழுத்துட்டு இப்ப வந்து உங்களோட கால ஒன்னொன்னா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஹீலும் டோஸும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். உங்களோட லோவர் பேக்கில் வந்து எந்த விதமான கர்வும் வளைவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட வயரோட மசில்ஸை நல்லா உள்ளே இழுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் பேக் கர்வ்டாக இருக்கும், உங்களோட லோவர் பேக்கில் வந்து எந்த விதமான வளைவும் இருக்காது. அப்பர் பேக்குமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் கர்வ் இருக்கும், உள்ளேருந்து கர்வ் இருக்காது. ஸோ இப்போ உங்கள் தலையிலேருந்து கால் வரையிலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் உடம்பு. பலகாசனா எதுக்கு சொல்லுன்னா, பலகை எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மேலும் கீழுமா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆசனா பண்ணும்போது உங்கள் உடலுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதில் வந்து நம்ம பொசிஷன் கொஞ்சம் தப்பாக பண்ணால் கூட உங்களுக்கு லோவர் பேக் பெயின் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த பொசிஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 counts ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு 10 count வரலாம் ஹோல்ட் பண்ணுங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக எப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறோமோ அந்த மாதிரி நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறமா இதுவே வந்து ஒரு 20 count 30 count கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் படுத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ அதிகமா ஹோல்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு உங்களோட மசில்ஸ்மே நல்லா எங்கேஜ் ஆகி ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ இந்த போஸ்ட்ல இருந்து திரும்பி மெதுவா உங்களோட நீஸ் உங்களோட முழங்கால கீழே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட ரெண்டு ஃபீட்டுமே உங்களோட பாதங்களை வந்து ஒன்னா வச்சுட்டு நீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட இடுப்பு பகுதியை வந்து ஹீல்ஸ்ல தொடுற மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நல்லா உங்களோட அப்பர் பாடி இருக்கு இல்லையா, நல்லா உங்களோட கைகள், உங்களோட முதுகு அப்படியே உங்களோட கை கொஞ்சம் கொஞ்சமா கிரால் பண்ற மாதிரி தவழற மாதிரி பண்ணி ஃபுல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ பிளாங்க் போஸ் நீங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கவுண்ட் ஹோல்ட் பண்ண போறீங்க. கும்பகாசனா

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் நம்ம உடலில் மெனோபாஸ் ஸ்டேஜில் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். மாதவிடாய் நிறுத்தம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து பொதுவாக 45 வயசு தொடங்கி 55 வயசுக்குள்ளே ஏற்படும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க

நான் வந்து நீங்க பண்ணிட்டு கடைசியா நம்ம முடிக்கும் போது பாலாசனால முடிக்கணும். எதுக்கு பாலாசனால முடிக்கணும் அப்படின்னா, இந்த கவுண்டர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாங்க் போஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்லைட் ஸ்ட்ரெயின் இருந்தா கூட பாலாசனா பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் போயிடும். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட கை, மணிக்கட்டு, உங்களோட ரிஸ்ட், தோல், ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதோட முக்கியமானது வந்து உங்களோட கோர் மசில், வயிற்று தசைகள், உங்களோட ஆப்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா இறுகி அடி வயிற்றோட கொழுப்பும் குறையும், நல்லா ஸ்ட்ராங்கும் ஆகும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறமா அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். டெலிவரி முடிஞ்சு 4வது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். விட்டுட்டீங்களாலும் அட்லீஸ்ட் ஒரு 35 வயசுலையாவது தொடங்குங்க. தொடங்கி நீங்கள் இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது டயாசிசிஸ் ரெக்டை, ஹிரண்யா ப்ராப்ளம், இல்லை யூட்ரஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். நம்ம ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமா பண்ணுறதோட ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆசனாக்கள் பண்ணும்போது உங்களோட ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஆசனா வந்து நம்மளோட முதுகு தண்டை கூட வந்து நல்லா சீராக்கும். நம்மளோட ஸ்பைனை வந்து நல்லா கரெக்ட் பண்ணி நம்மளோட உடலில் வந்து சமநிலை, பேலன்ஸ் வரத்துக்கு நல்லாவே மேம்படுத்தக்கூடிய ஆசனா வந்து பலகாசனா, இல்லைன்னா கும்பகாசனா. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெய்னர் கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டே போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு பெரிய அரண்மனைக்கு ஒரு மனிதன் வேலை தேடி வர்றான். எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிராதா, எனக்கு ராஜா ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நோக்கி வரான். ராஜா பாக்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னோன்ன, ராஜாவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான், நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட கேட்க, ராஜாவும் சரிப்பா நீ மரம் வெட்டுற வேலையை பாரு, நீ ஒரு நாளைக்கு ஒரு மரம் வெட்டினா உனக்கு 10 வெள்ளிக்காசு, நீ 10 மரம் வெட்டினா 100 வெள்ளிக்காசு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடி, எனக்கு ஒரு மரத்துக்கு 10 வெள்ளிக்காசு கிடைக்க போதா, அப்போ என்னோட ஏழ்மையிலிருந்து நான் வெளியில வரப்போறேனா, ராஜாவை ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா இந்த வேலையை சூப்பரா செய்வேன் அப்படின்னு அவன் கோடாரிய வாங்கிட்டு கிளம்புறான். முதல் நாள் தன்னோட மனைவி கிட்ட சொல்றான், இங்க பாரு இன்னையோட நம்மளோட ஏழ்மை முடிய போது, தினமும் நம்மளுக்கு ஒரு மரம் வெட்டினா எனக்கு 10 வெள்ளிக்காசுனா நான் கண்டிப்பா ஒரு 5 மரமாவது வெட்டிட்டு வர போறேன், நம்மளுடைய வாழ்க்கை ஓஹோன்னு போக போகுது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை மனைவி கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி மரம் வெட்டுறதுக்கு போறான். அவனும் ஒரு ஒரு மரமா வெட்டுறான், எண்ணிக்கிட்டே இருக்கான், இன்னைக்கு எத்தனை மரம் நம்மளால மேக்சிமம் வெட்ட முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் பார்த்தா 5 மரம் வெட்டுறான். பெரிய சந்தோஷத்தோட ராஜா கிட்ட போறான். போயிட்டு சொல்றா, ராஜாவே இன்னைக்கு நான் 5 மரம் வெட்டினேன் அப்படின்னு ஒன்னு, நல்லாவே பண்ணியிருக்க, கொடுங்கப்பா அவனுக்கு அவனுடைய ஊதியத்தை அப்படின்னு சொல்ல அவனுக்கு 50 வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டது. அவனுடைய முதல் ஊதியத்தை எடுத்துட்டு வந்து வீட்டில் சந்தோஷமா வச்சுக்கிறான். அடுத்த நாள் அவன் மனைவி கிட்ட சொல்றான், நேற்று நம்ம 5 மரம் வெட்டினோம், இன்னைக்கு எப்படியாவது 6 இல்லைன்னா 7வது வெட்டிடணும், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் சாப்பிட்றேன், அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் நான் பண்ண போகிறேன், அதனால காலையில் நான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், உடற்பயிற்சி பண்ணியாச்சு, இப்போ போய் 6 இல்லைன்னா 7 மரமாவது எப்படியாவது வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். போகிறான், வெட்டிக்கிட்டே இருக்கான், நாளும் முடியுது. ஓகே இன்னைக்கு எத்தனை மரம் வெட்டியிருக்கிறோன்னு பார்ப்போமா அப்படின்னு எண்ணி பார்த்தா 4 மரம் தான் வெட்டியிருக்கான். அது எப்படி, நான் நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக வேலை செஞ்ச மாதிரி இருக்குது, கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, இப்படா இது 3 இல்லை 4ஆ, எப்படி நம்ம இப்படி மிஸ் பண்ணோம், சரி ஓகே நாளைக்கு எப்படியாவது 6 வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறான். இன்னைக்கு அதிகமாகவே உடற்பயிற்சி பண்ணுறான், அதிகமாகவே சாப்பிட்றான், எப்படியாவது இன்னைக்கு அவனோட டார்கெட் 6 இல்லைன்னா 7 மரம். அன்னைக்கும் காலையில் கிளம்புறான், போய் வேலை செய்கிறான், அதிகமாக அவனால் எவ்வளவு அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு வேலை செய்கிறான். ஆனால் என்னை பார்க்கும்போது 2 மரம் தான் வெட்டியிருக்கான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அது எப்படி 5 மரம் வெட்டினா, நேத்து 4 தான் வெட்டினேன், இன்னைக்கு 2 தான் வெட்டியிருக்கேனா, இது எப்படி சாத்தியமாகும், நான் அதிகமா உடற்பயிற்சி பண்றேன், அதிகமா எஃபோர்ட் போட்டிருக்கேன், இன்னைக்கு முதல் நாளை விட அதிகமாவே கையெல்லாம் வலிக்குது, ஆனா என்ன 2 மரம் தான் வெட்டியிருக்கேனா அப்படின்னு பயங்கர ஏமாற்றம் அந்த மனுஷனுக்கு. சரி ஓகே இன்னைக்கு கிடைச்சது இவ்வளவுதான், போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி 2 மரம் தான் வெட்டின ராஜா அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கே ஒரே சந்தேகம், என்னப்பா முத நாள் அன்னைக்கு 5 மரம் வெட்டின, இன்னைக்கு என்னன்னா 2 மரம் தான் வெட்டியிருக்கேன்ற, என்னது இது, எனக்குமே தெரியல ராஜா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டேன், நிறையவே உடற்பயிற்சி பண்ணேன், அதிகமா சாப்பாடும் எடுத்துக்கிறேன், ஆனாலும் ரிசல்ட் மட்டும் வர மாட்டேங்குது, வெறும் 2 மரம் தான் இன்னைக்கு வெட்டியிருக்கேன், என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஏமாற்றத்தோட ராஜா கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்றான். ராஜா உடனே, அட என்னப்பா நீ முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டியே அப்படின்னு சிரிப்போட சொல்றாரு. என்ன ராஜா சொல்றீங்க, என்ன மறந்த, எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்க ராஜா சொல்றாரு, முக்கியமான ஒரு விஷயத்த நீ ஷார்ப் பண்ண மறந்துட்டப்பா அப்படின்னோன்னே. எதை ராஜா அப்படின்னு அவன் கேட்க ராஜா சொன்னாரு, உன்னுடைய கோடாரிய நீ ஷார்ப் பண்ணியிருக்கணும், உன்னோட கத்தி எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ அதிகமான மரத்தை வெட்ட முடியும், அதே நேரத்துல உன்னோட எஃபர்ட் கம்மியாதான் தேவைப்படும், உன்னுடைய கோடாரி முதல் நாள் இருந்த கூர்மையோட அடுத்த நாள் அது

0: கொஞ்சம் மங்கி இருக்கும். அடுத்த நாள் நீ மறுபடியும் ஷார்ப் பண்ணியிருந்தா அது வேகமாக வெட்டியிருக்கும், இன்னும் அதிக மரத்தை வெட்டுறதுக்கு பயன் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு. அடடே, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா. கண்டிப்பாக நான் அடுத்த தடவை என்னோட கோடாரியை ஷார்ப் பண்ணிட்டு போய் நான் மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் கோடாரியை போய் ஷார்ப் பண்ணுறது தான் முதல் வேலையாக அவன் செய்கிறான். செஞ்சுட்டு போய் மரத்தை வெட்டும்போது அவன் அன்னைக்கு வெட்டின மரத்தோட எண்ணிக்கை 7 உயர்ந்தது. அடடே, ஒரு கோடாரியை கூர்மையாக்குனதுனால இவ்வளவு ரிசல்ட்டா அப்படின்னு அவனுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே ராஜாவை போய் பார்த்தான். பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய கோடாரியை கூர்மையாக்குனேன், இன்னைக்கு நான் 8 வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம ஷார்ப் பண்ண மறந்துடுறோம், முக்கியமாக நம்மளுடைய சிந்தையை நம்ம ஷார்ப் பண்ண மறந்துடுறோம் அப்படிங்கிறத ராஜா சொல்லிட்டு, இந்தாப்பா எடுத்துக்கோ உன்னுடைய 80 அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த ஊதியத்தோட வீட்டுக்கு வரான் மனைவியோட சந்தோஷமா இருக்கான். நேர்கிலி, இதுல இருந்து நாமளும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளோட லைஃப்ல சில நேரம் நம்ம மைண்ட, அதாவது சிந்தைய ஷார்ப் பண்ண மறக்க கூடாது.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள

0: கோபாலசாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி விழாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுலகிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தர்சன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோயிலில் வலம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்றிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 2 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின்போது உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரி ஆற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஓரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும் நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக

0: உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழை பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்று பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர்நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டலத்திற்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதிநிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 25 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10
6: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
7: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
6: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
7: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
6: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது

0: அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல மத்தியில கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ண. அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொனா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமனுக்கு 10 ரகம் எடுத்து தூளா வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளா வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்ல போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதுல பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது. அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆக்ட் பண்ணிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதாக டெய்லியும் கலக்கணும். அதை
3: 7:30 உழவர் உலகத்தில் இயற்கை வழி வேளாண்மை குறித்து விளக்குகிறார் கண்டிகை இ சண்முகம் அவர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Country gets first sub-geosynchronized Earth observation satellite. Prime Minister Narendra Modi says successful launch reflects growing capabilities of India's space sector. BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Center to make available DNA profiling services for first degree relatives of missing persons in Nepal. Death toll due to devastating floods rises to 1,282. Festival of Janmashtami being celebrated across the country. IMD predicts heavy to very heavy rainfall over Madhya Pradesh till tomorrow. And in China Open Badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to take on Danish pair in quarterfinals this evening. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite, from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services.
5: I am very happy to announce that GSLV F-17 vehicle has successfully and precisely injected the

மருத்துவராயும் உங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கரம் பற்றி உங்கள் ஆகாஷ்வாணி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மருத்துவர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை மருத்துவர்களின் பயனுள்ள ஆலோசனைகள் ஒலிபரப்பாகி வருகின்றன. இன்று மகப்பேறு மருத்துவர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்க உள்ளோம். மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:45. தொடர்ந்து பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் கார்த்திக் கல்யாணி பாடிய பாடல்

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி. நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரா பௌத்யால் அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட லாயி
3: சேதோ முகுட லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவு பகாலி
3: பாவு பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்
3: மேரோ தேஷ்.
1: பலவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
2: சாப் குராஸ்
3: சாப் குராஸ்
2: சுனாகரி
3: சுனாகரி
2: ஃபுல்னே பஹாட்
3: ஃபுல்னே பஹாட்
2: அன்ன
3: அன்ன
2: ஃபல் ஃபுல்
3: ஃபல் ஃபுல்
2: பர்னே
3: பர்னே
2: சௌம்ய மதேஷ்
3: சௌம்ய மதேஷ்
2: ஹோச்சோ அல்கோ
3: ஹோச்சோ அல்கோ
2: கோரோ காலோ
3: கோரோ காலோ
2: சபை ஹம்ரை மான்சே
3: சபை ஹம்ரை மான்சே
2: ஏக்தாமா
3: ஏக்தாமா
2: பாந்தியேகோ
3: பாந்தியேகோ
2: பாரதிய
3: பாரதிய
2: மான்சே
3: மான்சே
2: கங்கா பனி
3: கங்கா பனி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: பக்னே
3: பக்னே
2: நதி
3: நதி
2: நாலா
3: நாலா
2: பிஜாந்தை
3: பிஜாந்தை
2: தர்த்தி சபை
3: தர்த்தி சபை
2: பஞ்சா
3: பஞ்சா
2: உர்வரா
3: உர்வரா.
1: இப்ப ரெண்டாவது சரணம்.
2: ஜாதா தர்ம
3: ஜாதா தர்ம
2: ஆப்னே குஷி
3: ஆப்னே குஷி
2: ஜஸ்தோ மானே பனி
3: ஜோ

0: हामी सबै
1: भारतीय
0: भारत
1: हाम्रो
0: भूमि
2: பாட்ட முழுசும் எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோடு பாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இப்போ அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்கள் அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போகிறீங்க.

சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.

0: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டோம். நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் ருத்ர பௌத்யால் அவர்கள்.
1: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
2: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
1: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
2: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
1: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
2: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
1: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
3: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
4: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு கடும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநெஞ்சவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சென்னை, அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர், ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில்

2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை 100.1, சென்னை எஃப்எம் கோல்ட் 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 102.3, விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக குறள் அமுதம் கேட்போமா?

எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.

0: எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.
1: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் கலைஞன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்வி பாலசுப்ரமணியம் குழுவினர்.
2: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஒன்ஸ் அகைன் வி பிரசன்ட் யூ தி ஸ்டார் ஆஃப் மெலடிஸ், கிங் ஆஃப் பீட்ஸ், பேபி சார், இன்காம்பரபிள், இணையில்லா இந்திரஜித்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல பத்திலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொனா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமனுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து எறும்பு சத்து உடையது, அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சிருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அந்த ஏலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணாவே போதும் சார்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து மம்பட்டியான் படத்திற்காக நவீன் பாடியுள்ள பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக சிறகடித்து வருகிறது குருவி படப்பாடல். பாடலை பாடியிருப்பவர் பிரவீன் மணி.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி.

0: 7:30 உழவர் உலகம் இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களின் அனுபவங்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசையில் கீதா ராஜா அவர்களின் பாட்டு, நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், RSR ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நெர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா, 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:70 இளைய பாரதம், கீதாமிரதம் முதல் பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம், விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தையொட்டி ஸ்ரீ துவாரகாதீஷ் மந்திர் மற்றும் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தலத்திலிருந்து நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி என்று. நாளை நிகழ்ச்சிகள்: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 11:25 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகள்: காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் சூழல் விளக்கு, தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகை பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:35 உங்கள் கவனத்திற்கு. ஆசிரியர் தினம் குறித்த சிற்றுரை வழங்க ஆசிரியர் தினம் இதில் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் குறித்த சிற்றுரை, கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி. சந்திரா அவர்கள், 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரைச்சித்திரம் இடம்பெறும், 9:00 அரங்கிசையில் கே. பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆய் சாய் பாரத் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், இதில் செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரைச்சித்திரம், எழுதியவர் ஆர். ரவிசங்கர். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.8°C, குறைந்த அளவு 24.1°C, ஈரப்பதம் 76%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.3°C, குறைந்த அளவு 24.7°C, பதிவான மழை அளவு 0.2 mm, ஈரப்பதம் 83%. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite, from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing

0: மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பிச் செல்வது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சமயம் எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு குரல், அம்மா என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லையடி, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உட்பக்கத்தில் தாளையிட்டாள். பின்னர் வந்தியத்தேவனுக்கு சமிக்ஞை செய்து காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்துச் சென்றாள். சட்டென்று திரும்பிச் சென்று, ஐயா உண்மையை சொல்லும், சந்திரமதி உம்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆமாம் மணி. எப்போது எங்கே பார்த்து உம்மை அழைத்தாள்? சற்று முன்னால்தான். அடுத்த அறையில் நான் குரங்கின் பின்னால் மறைந்து நின்றபோது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே நீ என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமாயிருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா என்றாள். இளவரசி, தங்கள் தோழி பேரில் கோபிப்பதில் என்ன பயன்? என் முகமும் வாலில்லா குரங்கின் முகமும் ஒன்று போல இருந்ததால் அதற்கு சந்திரமதி என்ன செய்வாள்? உமது முகத்துக்கும் வாலில்லா குரங்கின் முகத்துக்கும் வெகு தூரம். குரங்கின் முகத்துக்கும் அதற்கு மேலே தொங்கிய ஆந்தையின் முகத்துக்கும் உள்ள தூரம் போல இருக்கிறது. உமது முகம் குரங்கு முகமும் இல்லை, ஆந்தை முகமும் இல்லை. ஆனால் குரங்கின் சேஷ்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் ஆந்தையைப் போல விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே? ஆம் இளவரசி, நானே தான். எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்? இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகை என் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ளப் போகிறாளே என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்திக் கொண்டது. அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த க்ஷணம் எனக்கு தெரியவில்லை, பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன்.
1: என்ன தெரிந்து கொண்டீர்?
0: நான் பார்த்தது தேவகன்னிகை அல்ல. தேவகன்னிகைகள் ஓடி வந்து அடிபணிவதற்குரிய மணிமேகலாதேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்வ குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலையின் புருவங்கள் நெறித்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன், அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுக்கு ஆருயிர் நண்பனா என்றாள். அதில் என்ன சந்தேகம் இளவரசி? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா?
1: நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா? அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னும் வானர் குலத்து இளவரசர் தாங்கள்தானா?
0: ஆம் இளவரசி. தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும் இல்லை, அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான் தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன், பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலையின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்திக் கொல்ல முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாக இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்பப் புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோபப் புயலாக மாற்றிக்கொண்டாள்.
1: ஐயா, பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீர் கள்ளத்தனமாக புகுந்ததன் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்ப வேணும் என்றாள்.
0: இளவரசி, நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைகாரர்கள் என்னை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தபோது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அதன் வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தபோது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது.
1: ஐயா, சுத்த வீரர் என்றால் உமக்கே தகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேட்டிருக்கிறேன், ஆனால் உம்மைப் போல ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தரகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான்.
0: வந்தியத்தேவன் மனதில் சுரீர் என்றது. தான் அசட்டு பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதல்லவா? தேவி, அவர்கள் 7-8 பேர், நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள், என்னிடமே ஆயுதமே இல்லையே. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது.
1: ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னால் இருந்து குத்திக் கொள்ளும் வேல், ஆற்றோடு போனதே நல்லது

0: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை, உண்மையை கூறிவிடும். கொலைகாரர்களிடமும் தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள். வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனைப் போல துடித்து, சிவசிவா, நாராயணா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வரவேணும்? என் ஆருயிர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்றான். நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீரே. அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னால் இருந்து முதுகிலே குத்திக் கொள்வதற்கு நீர் முயலவில்லையா? அது எதற்காகவோ அதே காரணத்துக்காக இங்கே யாரையேனும் கொலை செய்வதற்கு நீ வந்திருக்கலாம். கடவுளே, இது என்ன வீண் பழி? நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே. இளவரசி, இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் யார் கூறினார்கள்? என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். கந்தமாறனா இப்படி கூறினான்? அப்படியானால் நான் உண்மையிலேயே துர்பாகியசாலிதான். யாரோ அவனை முதுகிலே குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சையாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன். அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியாயது. இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனாம்? ஏதாவது காரணம் சொன்னானா? சொன்னான் சொன்னான். நீரன் அழகை பழித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இகழ்ந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாக புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினால் ஆகாமல் பின்னால் இருந்து குத்தி விட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா? பொய், பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால் என் நாக்கையே துண்டித்துக் கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். எதற்காக? ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். நீரும் அடியோடு என்னை மறந்து விட்டீராக்கும். என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதல் தங்களை என் அருமை சகோதரியாக கருதத் தொடங்கினேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை இங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லது உண்மையிலேயே அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை போக்குகிறேன். தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்து விடலாம் என்று வந்தீராக்கும். அப்படியென்றால் அங்கே அவனை கொல்ல முயன்றீர், அந்த முயற்சி பலிக்கவில்லை. கடவுளே, கந்தமாறனை கொல்லுவதற்கு அவனுடைய அரண்மனையை தேடியா வருவேன்? ரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக? அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேசும் குரல்களும் கேட்கவில்லையா? அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேணும்? அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போலிருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமாயிருக்கலாம். சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது என்று கூறி மணிமேகலை சிரித்தாள். அதுதான் எனக்கும் அதிசயமாயிருக்கிறது. இந்த ஆந்தை விழி விழிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் முதிக்கிறது. ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று. அவனிடம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஒன்று, அவனுடைய தப்பபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலேயே கொன்றுவிடட்டும். கொலைகாரர்களை எதற்காக ஏவ வேண்டும்? அம்மணி, உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள். ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை. எங்கே போயிருக்கிறான்? காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வர போயிருக்கிறான். நாளை இரவு எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் நீர் அதுவரையில் என்னை இங்கேயே இருக்கச் சொல்லுகிறீர்களா? அது நியாயமல்ல. இங்கே இருக்கச் சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு ஈ காக்கா இங்கே வர முடியாது. பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டந்துண்டமா வெட்டி போட்டு விடுவார். ஹா, அக்கிழவருக்குத்தான் பொண்டாட்டியின் பேரில் எவ்வளவு ஆசை என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள். வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தினியின் மேற்பார்வையில தேறிக்கிட்டு வந்த கந்தமாறனை பார்க்க குந்தவை போயிருந்த கட்டம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அச்சமயம் வீதியில ஒற்றன்னு குற்றம் சாட்டப்பட்ட பினாக்க பாணிய சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் இழுத்துக்கிட்டு போனத மூணு பேரும் பார்த்தாங்க. என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தனாயிற்றே, என்னையே ஏமாற்றியவன் இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான்னு கந்தமாறன் கொஞ்சம் பெருமையாகவே பேசிட்டான் அல்லவா? இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீரே. இப்படி

0: கேட்டு அவனை உசுப்பி விட்டா நந்தினி. தன்னை அசடுன்னு நினைச்சிடக்கூடாதே, துரோகியா போயிட்டான். ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை. இப்படி சொல்லி தன் பெருந்தன்மையை பறைசாற்றிக்கிட்டான். கத்திக்குத்து சம்பவத்தை அன்னைக்கு குந்தவியிடம் எப்படி வர்ணிச்சான் என்பதை நினைவுபடுத்திப்போம். வந்தியத்தேவன் செஞ்ச அசட்டுத்தனத்துக்காக சின்ன பழுவேட்டரையிடம் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வடவாற்றங்கடையோடு போனதாகவும், அவன் திருத்திட்டனமா மதில் சுவர் வழியா இறங்கி வந்ததாகவும், அதை பற்றி கேட்டதால ரெண்டு பேருக்கும் துவந்த யுத்தம் நடந்ததாகவும், மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து திடீர்னு தன் முதுகில் குத்திட்டதாகவும் கதை அளந்தான் அல்லவா. இதே விஷயத்த தன் தங்கைக்கு ஏற்ற மாதிரி ஜோடனை பண்ணி சொன்னதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு மட்டுமா, நமக்கும் தூக்கி வாரி போடுது. சில குறிப்புகள். முதன் முதல்ல வந்தியத்தேவனை பார்த்த பூங்குழலி அவன் முகம் ஆந்த மாதிரி சப்பட்டியாக இருப்பதாக நினச்சிக்கிட்ட. அப்புறம் அவன் தம் மீது சந்தேகப்பட்ட போது, உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லைன்னு கடுகடுப்பாக சொன்னதையும் பார்த்தோம். வந்தியத்தேவனின் தட்டையான முகத்தில் கண்கள் ஆந்தையின் கண்களைப் போல தோன்றியிருந்திருக்கலாம். ஆனால் ஆந்தையின் விழித்திரை சொற்பமான ஒளியிலும் துல்லியமாக பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற பறவைகளுக்கு கண்கள் பக்கவாட்டில் இருக்கும், ஆந்தைக்கோ முகத்தின் முன்புறத்தில் இருக்கும். இதனால் கண்களை உருட்டாமல் முழு தலையையும் திருப்பி பார்வையை செலுத்தும். மணிமேகலையை பொறுத்தவரை அவனிடம் குரங்கின் சேஷ்டை நிறைய இருக்குது, அப்பப்போ ஆந்த மாதிரி விழிக்கிறான். இது அவளுடைய பார்வை. உத்தரகுமாரன் மகாபாரதத்தில் வரும் ஒரு வேடிக்கையான கதாபாத்திரம். இவனை வச்சு ஒரு சொலவடை இருக்குது. உத்தரகுமாரன் பௌருஷம். அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர்கள் மாறுவேடத்தில் விராட மன்னனின் அரண்மனையில் தங்கியிருந்தாங்க. அந்த மன்னனின் மகன் உத்தரகுமாரன் பெண்களிடம் வீரம் பேசி வந்ததால இவனுடைய வீரத்தை உத்தரகுமாரன் பௌருஷம்னு கேலியா பேசுறது நிலைச்சிட்டுது. புடைத்தான், அடித்து நொறுக்கினான். வேர்ச்சொல் புடை, இதன் பொருள் தட்டுதல். பொதுவா நைய புடைத்தான்னு சொல்வது உண்டு. நைய உடல் வலிக்க. சரி, கந்தமாறன் என்கிற வெட்டிக்காரனின் புழுகு இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறி

0: உள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வயது வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 ஆண்டு காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62ஆக உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி அயிலை சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பொய்த்து போன நிலையில் இப்போ சம்பா சாப்பிட 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் ரகத்து வரைக்கும் எதுவும் வரலை. அதனால இப்போ திறக்கப்பட்ட

0: தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்களுக்கு திறப்பதன் மூலம் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருகும். அதே போல மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்யறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பீட் வனப்பகுதியில் இரு நாட்களுக்கு முன்பு காட்டு தீ பிடித்து புகைமூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் இரண்டாம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டு தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30 மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடுமுரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40 மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள் உயிருக்கு ஆபத்து இல்லை, வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப்பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 6:40, ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மனதில் நின்றவை இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். முதலில் ஷாஜகான் திரைப்படத்தில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்.

நேரம் 6:40 தொடர்ந்து உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல்.

0: கடல் பூக்கள் படத்திற்காக கிருஷ்ணராஜ் சத்யா பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தானியங்கி பால் விநியோக இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரும் தொடங்கி வைத்தார். இந்த இயந்திரம் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகளுக்கு மாற்றாக தங்களது சொந்த பாத்திரங்கள், கேன்கள், கப்புகள் அல்லது டம்ளர்களை கொண்டு வந்து நேரடியாக பாலை பெற்று செல்ல முடியும். இதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் பணம், வங்கி அட்டை மற்றும் UPI ஆகிய 3 வகையான கட்டண முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பணத்தை செலுத்தினால் இயந்திரம் தானாகவே தொகையை கணக்கிட்டு அதற்கேற்ப சரியான அளவு பாலை வழங்கும். முழு செயல்முறையும் தானியங்கியாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரத்தில் எவ்வளவு பால் இருப்பு உள்ளது, எத்தனை நாட்களாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை செயலி மூலம்

0: நேரடியாகவும் நிகழ்நேர அடிப்படையிலும் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். தற்போது இந்த இயந்திரத்தில் ஒரு வகை பால் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் பால் ₹54 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களிடையே தேவை அதிகரித்தால் பல்வேறு பால் வகைகளை வழங்கும் வசதியும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தனது புதிய பிரீமியம் எல்பிஜி சேவையான பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தையில் அறிமுகமாகும் இந்த ஜிப்லைட் தயாரிப்பு தரமான மற்றும் டிஜிட்டல் அடிப்படையிலான விரைவான சேவை அனுபவத்தை வழங்கவுள்ளது. இந்த புதிய தயாரிப்பு பாரத் கேஸ் மீதான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மேலும் அதிகரிப்பதோடு வாடிக்கையாளர் சேவையில் புதிய மைல்கல்லை உருவாக்கும். இந்த சேவையின் முக்கிய அம்சமாக புதிய இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படுவதோடு வாடிக்கையாளர்கள் சிலிண்டரை பதிவு செய்தால் 4 மணி நேரத்திற்குள் வீடு தேடி டெலிவரி வழங்கப்பட்டுள்ளது. ஜிப்லைட் சேவையின் கீழ் வழங்கப்படும் 10 கிலோ எடையுள்ள காம்போசிட் சிலிண்டர் வழக்கமான எல்பிஜி சிலிண்டர்களை விட சுமார் 50% எடை குறைவாக இருப்பதால் கையாள எளிதாக இருக்கும். மேலும் இந்த சிலிண்டர்கள் துருப்பிடிக்காத வகையில் ஃபைபர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் மற்றொரு சிறப்பம்சமாக சிலிண்டருக்குள் எவ்வளவு எரிவாயு உள்ளது என்பதை வாடிக்கையாளர்கள் வெளிப்புறத்திலிருந்தே எளிதில் அறிந்து கொள்ள முடியும். பாதுகாப்பு அம்சங்களிலும் இந்த சிலிண்டர் மேம்படுத்தப்பட்டதாகவும் வெடிப்பு அபாயம் குறைந்த பாதுகாப்பான தயாரிப்பாக உள்ளது. மேலும் வீட்டு பயன்பாடு மட்டுமின்றி வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வாடிக்கையாளர்களும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிலிண்டரை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்துவதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதியில் கழிவு உருவாக்குபவர்களிடையே திடக்கழிவு மேலாண்மையை ஒருங்கிணைந்த மற்றும் திறமையான முறையில் செயல்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை வெலிங்டன் ராணுவ மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் திறமையான திடக்கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து விளக்கினர். குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்களின் அறிவியல் முறையிலான கழிவு மேலாண்மை திறனை மேம்படுத்துதல், கழிவுகளை அவை உருவாகும் இடத்திலேயே பிரித்தல், வீட்டிலேயே உரம் தயாரித்தல், பாதுகாப்பான கையாளுதல் மற்றும் முறையான அகற்றல் ஆகியவற்றை ஊக்குவித்தல், கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை, பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், நகராட்சி சுகாதார நடைமுறைகளை திறம்பட செயல்படுத்துவதை ஊக்குவித்தல் போன்ற தலைப்புகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் தலைமை செயல் அலுவலர் டுக்னிக் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார பணிகளுக்கான வாகன ஊழியர்கள், குப்பை கிடங்கு பணியாளர்கள், அதிக அளவில் கழிவுகளை உருவாக்கும் உணவகம், மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், வணிகர் சங்க பிரதிநிதிகள், முன்னாள் வாரிய உறுப்பினர்கள், வழிபாட்டு தலங்களில் பிரதிநிதிகள், அலுவலக பணியாளர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர், சுகாதாரம் மற்றும் பொறியியல் துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 விதிகள் குறித்த மேம்பட்ட புரிதல், கழிவு பிரித்தல் மற்றும் சேகரிப்பு நடைமுறைகளில் சிறந்த இணக்கம், சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளின் செயல்திறன் மேம்பாடு, திடக்கழிவு மேலாண்மையிலே பங்குதாரர்களின் அதிகரித்த பங்கேற்பு, தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள

0: ஜா பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3800க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளாா்.

0: இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மற்றும் காஷ்மீர் காவல்படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின்போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபு மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25, 10:00 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்களே, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடியுங்கள். ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல், இளம் நாற்றுக்கள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல்,

இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது 1 பரு விதை என்றால் 60,000, 2 பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். அதாவது 1 பரு விதை என்றால் 60,000, 2 பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 1 பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம்.

இந்தியாவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும், ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் பெருமக்களை, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 62 40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பிறகு இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பிறகு களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம் பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்கும். எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: என்ன மருதாணி, வலது கையில ஒரு பைய, இடது கையில ஒரு பைய, போதா குறைக்கு தலைக்கு மேல வேற ஒரு மூட்டை. அப்படி எங்கதான் போயிட்டு வர? இம்புட்டு சுமைய தூக்கிட்டு வர? ஏன் பிள்ள, பிறந்த ஊருக்கு போயிட்டு வரியா என்ன?
1: பிறந்த ஊருக்கெல்லாம் எங்கேயும் போயிட்டு வரல, எல்லாம் சந்தைக்கு தான் போயிட்டு வரேன். பயிர்களுக்கு தேவையான யூரியா இல்லை, அதான் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனேன். போன இடத்துல கொஞ்சம் மளிகை பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்.
0: அட, அதுதான் சமாச்சாரமா? ஏன் புள்ள, உன் புள்ள ராசு துணைக்கு கூட்டிட்டு போயிருந்தா அவன் உனக்கு உதவியா இருந்திருப்பான்ல?
1: நீ சொல்றதும் சரிதான், நானும் அப்படி நினைச்சுதான் ராசு கிட்ட கொஞ்சம் அம்மா கூட கடை தெருக்கு வாப்பான்னு சொன்னேன். இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன வந்தான், இன்னும் வரான். நானே சந்திக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
0: சரி சரி, அந்த பைகள்ல ஒன்னு ரெண்டு என்கிட்ட குடு.
1: இருக்கட்டும் கையிலு, உனக்கு எதுக்கு சிரமம், நானே என் சுமைய சுமக்கறேன்.
0: இம்புட்டு சுமைய சுமந்துட்டு இருந்தா யாராவது கேட்காம இருப்பாங்களா?

0: பேசிட்டே இருக்காம குடுப்புல, நானும் ரெண்டு பைய எடுத்துக்கிட்டு வரேன்.
1: சரி சரி, நான் சொன்னா கேட்கவா போற. இந்த புள்ள, இந்த பையில யூரியா இருக்கு, இத பத்திரமா கொண்டு வா.
0: ஏன் மருதானி, போன வாரம் தானே ஒரு மூட்டை யூரியாவை பயிர்களுக்கு போட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன திரும்பவும் ஒரு மூட்டை வாங்கிட்டு போறவ?
1: ஆமா கையலு, போன வாரம் போட்டது சரியா பச்சை கட்டல, அதான் கூட கொஞ்சம் போடலான்னு வாங்கிட்டு போறேன்.
0: இப்படியே உரத்த அதிகமா போட்டுக்கிட்டே போனா மண்ணு என்ன ஆகிறது?
1: அது என்னமோ உண்மைதான் கையலு, ஆனா என்ன பண்றது, விளைச்சல் எடுக்கணும்ல.
0: விளைச்சல் அதிகமா வரும்னு நினைச்சி இப்படியே உரத்த அதிகமா பயன்படுத்தினா நம்ம மண் வளத்துக்கும் நல்லது இல்ல, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்ல.
1: சரிதான் கையலு, ஆனா வேற வழி எதுவும் தெரியலையே.
0: வழி நிச்சயமா இருக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இயற்கை வழியில நின்று விவசாயம் பண்ணாங்களோ அப்படியே நாமளும் இயற்கை விவசாயம் பண்ணினா நம்மளையும் நம்ம மண்ணையும் நிச்சயமா பாதுகாக்க முடியும்.
1: கயலு, நீ பேசுறதெல்லாம் சரிதான், இயற்கை விவசாயம் எல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா?
0: என்ன அப்படி கேட்டுப்ட்ட? நம்ம இயற்கை முறை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி திட்டமிட்டு செஞ்சோம்னா எல்லாம் வெற்றிகரமா அமையும்.
1: ஆனா இயற்கை வேளாண்மை பண்றதுக்கான போதிய அனுபவம் என்கிட்ட இல்ல. அதோட ரசாயன விவசாயம் செஞ்சு செஞ்சு இப்ப மண்ணோட தன்மையும் மாறி போச்சு. இப்ப போய் இயற்கை வேளாண்மை பண்ணா சரி வருமா?
0: நாம எப்படிப்பட்ட நிலத்தையும் இயற்கை வேளாண்மைக்கு உட்படுத்தி நல்ல நிலமா மாத்த முடியும். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இயற்கை விவசாயத்துக்கு மாறலாம்.
1: என்னமோ நீ சொல்றது ஒரு விதத்துல தெம்பாதான் இருக்கு பிள்ள, ஆனா இது பத்தின விவரங்க தெரிஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அதுக்கு என்ன, இப்ப நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்க போகுது, அந்த கூட்டத்துல நமக்கு பயனுள்ள விவரங்களை சொல்ல போறாங்க. வா புள்ள, ஒரு இட்டு போய் கேட்டுட்டு போவோம்.
1: சரி கையலு, இப்பவே வார, வா போவோம். ஆமா, எல்லாரும் விவரம் கேட்க வந்திருக்காங்களே, யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. நல்லா கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோ பிள்ள.
2: நான் வந்து காய்கறி வகையில ஒரு 10 ரகம், கீரை வகையில ஒரு 7-8 ரகம் பண்றேன். சம்பா பருவத்துல வந்து பாரம்பரிய நெல் ரகம் மட்டும் ஒரு 2020 பண்ணிருக்கிறேன்.
3: காய்கறி எல்லாம் என்னென்ன சாகுபடி பண்றீங்க?
2: மிளகாய், கொத்தவரை, வெண்டை, பாகல், புடலை, கொடி வகை பயிரெல்லாம் நல்லா இயற்கையில நல்லாவே வருது. அது தொடர்ந்து எல்லாத்தையுமே பண்றேன். பீர்க்கன், சொரை, பரங்கி பூசணி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை சீசன் மாறினா இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் காய்கறி தொடர்ந்து பண்றேன். கீரை வந்து அறுத்தா துளுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, குள்ளகாசினி, கொம்பு காசினி, அதை 2 ரகம். முருங்கைக்கீரை வந்து தொடர்ந்து ஒரு 4வது வருஷமா இருக்குது. அகத்திக்கீரை வந்து அமாவாசையானா கொஞ்சம் வேகமான விற்பனை, அது வந்து ஒரு 15 சென்ட்ல வச்சுக்கிறேன். அதுவும் ஒரு மாசத்துல ஒரு 2000-3000 வரைக்கும் ஒரே டைம்ல அந்த 10 சென்ட்ல கிடைக்கும், மாசம் மாசம் ஒரு டைம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்றேன் சார். நான்
3: எந்தெந்த பருவத்துல என்ன காய்கறிகள் சாகுபடி பண்ணுவீங்க?
2: கார்த்திகை பட்டத்துல பாத்தீங்கன்னா கத்திரி, மிளகாய் எல்லாம் ஆரம்பிச்சிடும். வெண்டை வந்து புரட்டாசிலே போடுவோம், ஏன்னா அந்த மழை காலத்துல அப்படியே காப்பாத்தி வச்சிருந்தோம்னா கார்த்திகை மார்கழியில நல்ல விலை போகும். அதனால வந்து சீசனை முன்கூட்டியே புரட்டாசில நாத்து விடுவோம், ஐப்பசில நடுற மாதிரி ஸ்டேஜ் கொண்டு வருவோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் மழை விட்ட பிறகு கொடி வகை பயிர், பனி சீசன்ல பூசணி, கொடி வகை பயிர்லாம், பாகல், புடலை, இதெல்லாம் வந்து பந்தல் சீசன் போடுவோம் சார். அவரை வந்து தொடர்ந்து இந்த ஆடி பட்டத்துல போட்டுருவோம். கொடி அவரை வச்சுக்கிறோம் நாங்கள் பாரம்பரியமா, தொடர்ந்து இது கடையில வாங்குற மாதிரி அந்த ஹைபிரிட் அது மாதிரிலாம் இல்லை, நாட்டு வரகா. அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நாங்கள் பண்ணிருக்கிறோம். பந்தல் அவரை இன்னைக்கும் பண்றோம். பந்தல் அவரையில வந்து மேல பந்தல் போட்டுருவோம், கீழே கொம்பு நடுவோம் பாருங்க, அந்த கொம்புக்கு இடையில கயிறு கட்டிட்டு தக்காளி பயிர் வைப்போம். அதுல 10 சென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரகம் வர மாதிரி பண்ணிடுவோம். அந்த இடையில மணத்தக்காளி கீரையும் நடுவோம்.
3: அதனால நிலம் முழுதுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பயிரை வந்து சாகுபடி செஞ்சுட்டே இருப்பீங்க?
2: ஆமா, தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருப்போம். நிலம் கேப் கூடாது பண்றது தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நான் புழுதி எடுக்க சொல்லவே வந்து அந்த ஓட்டமேற்றி உரத்தை போட்டுட்டு தான் ஏர் ஓட்டுவேன். ஏர் ஓட்டிட்டு போத ஓட்டணும்னா அந்த சத்து வந்து செடி ஓரளவுக்கு வளர்ச்சி வர வரைக்கும் அது நல்லா வேலை செய்யுதுங்க.
3: கத்திரி, வெண்டை, இந்த மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய இந்த பூச்சி நோயெல்லாம் தாக்குதல் இருக்குமே, அதுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க?
2: அது வந்து சார், நான் ஏற்கனவே ஃபெர்டிலைசர் போட்டும் பண்ணியிருக்கிறேன், உரமும் போட்டு பண்ணியிருக்கிறேன். அப்போதான் வந்து பூச்சி அளவில்லாத நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் இயற்கை உரம் யூஸ் பண்ண சொல்ல பூச்சி கிட்டத்தட்ட ஒரு 60-70% கம்மியாக தான், சும்மா லேசாக தான் வருது. செடி வந்து ஒரு 25-30 நாளுக்குள்ள என்ன பண்ணுவோம், மஞ்சள் வண்ணம், நீல வண்ண அட்டை வச்சிடுவேன்.
3: இணக்கவரிசி பொறிகள்,
2: இணக்கவரிசி பொறி அதெல்லாம் வச்சதுனால பூச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% அதிலேயே குறைஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பூச்சி வர்றதுக்கு முன்னாடி பத்திலை கஷாயம், முட்டை கரைசல் எல்லாம் வந்து வாரம் ஒரு முறை கொடுத்துக்கினே இருந்தோம்னா பூச்சி கிட்டவே வராதுங்க. பூச்சி இறங்கின பிறகுதான் கண்ட்ரோல்.

0: பண்ண முடியாது இயற்கை விவசாயத்தில். ஆனால் வாரம் ஒரு முறை தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பூச்சி வர வாய்ப்பே இல்லை.
1: ஆனால் ஆரம்பத்தில் முன்னாடியெல்லாம் இந்த உரம் பயன்படுத்துறது, பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்குங்க.
0: உரம் பயன்படுத்தும் போது போட்ட உடனே நாலு நாளில் கருப்பாயிடும் செடி, அந்த வேகத்திலேயே பூச்சி வந்துடும். இப்போ தான் நல்லா ஓரளவுக்கு செட் ஆச்சு. பாரம்பரிய நெல்லில் வந்து எங்களுக்கு லாபம் அடைகிற மாதிரி நெல் ஆகலை. ஏன்னா ஏக்கர் 10 மூட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார், கொடி வகை காய்கறியெல்லாம் அருமையாக வருது இயற்கை விவசாயத்தில்.
1: எதனால் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் மாறினீங்க?
0: பந்தல் காய்கறியெல்லாம் போடுவேன், அப்போ பூச்சி மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ண சொல்ல தலையெல்லாம் பட்டுரும், அதுக்கப்புறம் வாந்தி மயக்கம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும். சரி இந்த ஐடியாவில் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பத்து இலை கசாயம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்தது, ஆனால் உரம் போட்டுக்கினே இதை பார்த்தேன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து அப்படியே மொத்தமாக மாறிடலாம். ஏன்னா ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் உடம்பு, உடம்பு வந்து பிரச்சனை இல்லாத ஆயிடுச்சு. அப்போ நல்லா இருந்தது.
1: இந்த பத்து இலை கசாயங்கிறது என்னென்ன இலைகளை போட்டு செய்யறதுங்க, எப்படி செய்யறது?
0: 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணுங்க சார். அதில் வந்து எருக்கு, வேம்பு, நொச்சி, நொணா, புங்கநிலை, ஆடாதோடா, வேலிப்பருத்தி, ஆமணுக்கு 10 ரகம் எடுத்து தூளாக வெட்டிட்டு ஒரு 10 லிட்டர் கோமி எடுத்து தூளாக வெட்டின இலையில 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு 200 லிட்டர் தண்ணி போட்டுருவோம். அதில் பால் பெருங்காயம் ஒரு 100 கிராம் போடுவோம் நசுக்கு. அது கூட வந்து 2 கிலோ சாணத்தை ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட வந்து இதுவும் இல்லாத முருங்கை இலையும் கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து உடையது, அது வந்து செடிக்கு சத்து கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது புழு பிடிக்காத இருக்கிறதுக்கு டெய்லியும் கலக்கணும். அதை கலக்கி அதை மூடி வச்சுருந்து 21வது நாள்லேருந்து அதை 10:1 ரேஷியோவில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சார்.
1: அது என்ன வடிகட்டிடணுங்களா?
0: வடிகட்டி
1: அதை வந்து
0: அப்படியே பயன்படுத்துவோம். டேங்க்ல 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அந்த இலக்கசாயத்தை ஸ்ப்ரே பண்ணாவே போதும் சார். தொடர்ந்து வாரம் வரும்போது அதையே கொடுத்துருந்தாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் நல்லா இருக்கும்.
1: அதனால என்னெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க?
0: காயெல்லாம் வந்து பூச்சி இல்லாம தான் இருக்கிறோம், நல்லா இருக்குதே. வேற அது வேற எங்களுக்கு வந்து லோக்கல்லையே வந்து வியாபாரிங்க, அங்கேயே வீட்டுக்கிட்ட நாங்கள் வந்து நிலத்தை விட்டு வெளியே எடுத்து போக மாட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 200 பேர் வியாபாரத்துக்கு வெளியில் போகிறாங்க. அதில் வந்து ஒரு 7-8 பேர் எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர். காய் அறுத்த உடனே அப்பயே எடை போட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போனால் 6 மணி வரைக்கும் அதான் வேலை, கீரை கட்டு இதெல்லாம் பண்ணுறது ரெகுலராக பண்ணுவோம். தொடர்ந்து ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, மீதி வாரத்தில் அந்த 7 நாளும் வந்து கண்டினியூவாக போவோம் சார் அந்த வியாபாரம் எங்களுக்கு.
1: இப்போ இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால அதுக்குன்ட்டு வந்து வாங்குறவங்க இருக்காங்களா? இது இந்த மாதிரி சாகுபடி செய்கிறாரு, இயற்கையாக செய்கிறாரு, நம்ம போய் வாங்குவோம், இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்குறவங்க இருக்காங்களா?
0: ரைஸு வந்து இப்போல்லாம் கேட்டு வாங்குறாங்க சார். ரைஸ் வந்து திருவிழாங்காட்டில் ஒரு இடம் இந்த முறை வந்து வாசனை சிறக்க சம்பான்னு ஒன்று போட்டேன், ஒரு பை தான் எடுத்து போய் முதல்ல ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு அவர் 4 பேருக்கு சொல்லி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பை வரைக்கும் 25 கிலோ பை அங்கேயே சேல்ஸ் பண்ணேன்.
1: அதனால இயற்கை முறையில் செய்யும்போது நல்லா விற்பனை ஆகுது.
0: நல்லா விற்பனை ஆகுது எங்களுக்கு. ரெகுலர் கஸ்டமரான கொடுக்க சொல்ல சொல்லி தான் பண்ணுறோம். அவங்களும் வந்து இந்த மாதிரி உரம் போடாத காய்கறின்னு சொல்லி விற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 10 ரூபா கூட்டி தான் வித்துங்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும். நாங்களாம் சொல்லி தான் முயற்சியில் தான் பண்ணுறோம். வெளியில் கடைக்கு அந்த மாதிரி எதுவுமே போடுறதெல்லாம் அந்த மாதிரி இன்னும் பண்ணலை. இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொடுப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது.
1: இப்போ இயற்கை முறையில் நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க? இப்போ வந்து நீங்கள் அந்த மருந்து அடிக்கிறத பற்றி சொன்னீங்க, நிலத்துக்கும் நம்ம வந்து இந்த உரம் போடுறதுக்கு பதிலாக அதுக்கு ஊட்டச்சத்துலாம் நிலத்துக்கு கொடுக்கணும் இல்லைங்க, அதை எப்படி கொடுக்குறீங்க?
0: பசுந்தாள் உரம் விதைச்சிடும் சார் முன்கூட்டியே. அது 40-45 நாள் அந்த பூ வர ஸ்டேஜில் அதில் ஏறு ஓட்டி மடித்து விழுதுருவோம். நெல் நடுவோன்றது அந்த உரத்திலே கூட வரும், இருந்தாலும் அந்த ஓட்டோமேட்டிக் உரம் தயார் பண்ணுற பாருங்க. அதில் வந்து அசோஸ் பயிரிலும் சூடோமோனஸு, பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து டன்னுக்கு 5-5 கிலோ மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாத அதில் வந்து அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இதெல்லாம் 10-10 லிட்டர் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மீன் அமிலம் 2 லிட்டரு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி 15 நாள் மூடி வச்சிருந்து மறுபடியும் அந்த சூடு ஆற்றிட்டு 30வது நாள்லேருந்து அதை பயன்படுத்துவோம் அந்த உரத்தை. அது ஓட்டோமேட்டிக் உரம் அது பேர். அது வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 150-200 கிலோ எடுத்து போய் அடி உரமாக சேர்த்துக்கு போடுவோம். அதுலேயே 10 நாள் வந்துடும். இருந்தாலும் வந்து நாங்கள் தண்ணிக்கு வந்து அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இதை மாற்றி தண்ணியில் கரைச்சி ட்ரம்மில் கீழே கொடா வச்சுட்டு தண்ணி போகிற ஸ்டேஜில் கரெக்டாக விட்டுருவோம். அது போயினே இருக்கும். இப்படி தான் பண்ணுறோம் நாங்கள்.
1: மண்புழு உரம்லாம் தயார் பண்ணுறீங்களா?
0: மண்புழு உரம் நான் இது வரைக்கும் பண்ணலை, ஆனால் ஓட்டோமேட்டிக் உரம் தயார் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ண சொல்லவே எங்களுக்கு மண் வெட்டி வெட்டினாவே ஒரு வெட்டில் 5-6 மண்புழு உருவாயிடுச்சு.
1: ஓட்டோமேட்டிக் தொழுவரம் போடும்போது அந்த மண்புழு அதிகமாகிடுது, அதனால மண்ணோட வளம் வந்து அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி மண் வளம் வந்து அதிகமாகுது இயற்கை முறையில் செய்கிறதுனால, அதே போல் இந்த ஸ்ப்ரே பண்ணுறீங்க பூச்சி மருந்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் தயார் செய்த இதை வந்து தெளிக்கிறீங்க, இதனால் அந்த தரம்லாம் எப்படி இருக்குதுங்க காய்கறி பழங்கள்லாம்?
0: காய்கறியோட தரம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். இந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து உரம் போட்டு பண்ணுற இதுக்கு 2x விளைவிக்கணும் அந்த ரேஞ்சுக்கு கலர்லாம் வருது. நல்ல ஊட்டமாக இருக்குது எல்லா காயுமே. என்னென்னா அவங்க உரம் போட்டு பண்ணுறவங்க அதிகமாக அறுக்கிறாங்க, நாங்கள் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த

0: லாபம் வந்து நம்ம சொந்த தயாரிப்பு உரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆயிரக்கணக்கில் கடையில் போயிட்டு வாங்கி வந்து பண்ணுறதெல்லாம் இல்லை. நாங்களாக தயார் பண்ணுற உரத்தில் ஓரளவுக்கு இந்த ஈல்டு வந்தாவே நாங்கள் சரி கட்டலாம், நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: அதாவது உங்களுக்கு வந்து அந்த செயற்கை உரம் வாங்கி போடக்கூடிய அந்த செலவு குறையுது.
0: அதனால வந்து நம்மளுக்கு காய்கறி குறைவானாலும் ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது.
1: அதே போல பூச்சி மருந்து வாங்குற செலவும் குறையும்.
0: ஒரு டைம் வாங்கணும்னா மிளகாய் தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க 2000 ரூபாய்க்கு மேலே ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நான் கையில் வச்சுருக்கிற பொருளையே வச்சு யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து.
1: இந்த இலை தலையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் தோட்டத்துல எல்லாம் கிடைக்குதுங்களா
0: சார்? எங்களுக்கு ஆற்று வர பகுதினாலும் கொஞ்சம் தூரம் போனாவே எல்லா இலையுமே இருக்குது.
1: மற்றபடி இந்த வளர்ச்சி ஊக்கிகளில் இந்த அமிர்த கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: அது வந்து வெள்ளம் தான் சார் முதலீடு அதிகமாக தேவைப்படுது நமக்கு, வெள்ளம் மட்டுமே. அமிர்த கரைசல்ன்றது ஒரே நாள் தயார் பண்ணி ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ணிடணும். அது ரொம்ப ஸ்பீடு. ஒரு 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம், ஒரு 200 லிட்ரு தண்ணி, 2 கிலோ வெள்ளம், இவ்வளோ தான் தேவை. அதுக்கு கரைச்சிட்டு காலை மாலை ஒரு 50-50 சுற்று அந்த ட்ரம்மை சுற்றிட்டு பாதுகாப்பாக நேரில் மூடி வச்சுட்டோம்னா மறுநாள்லேருந்தே யூஸ் பண்ணலாம் அதை, அது வேகமாக. ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா அமிர்த கரைசல் உடனே தயார் பண்ணி மறுநாளைக்கே யூஸ் பண்ணலாம். ஜீவாமிர்தன்றது 3 நாள் தயாராகும்.
1: அதில் என்னெல்லாம் போடுவோம்?
0: அதில் வந்து அதே 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம், 2 கிலோ பயிர் மாவு, இந்த மூக்கடலை அந்த மாதிரி இருக்கு, கடலை மாவு, தோரம் பருப்பு, அந்த மாவு 2 கிலோ போடணும். நிலத்தினுடைய நுண்ணுயிர் இருக்கிறத இந்த உரத்தில் நம்ம பெருக்கத்துக்காக இதை கைப்பிடி எடுத்துனு வந்து போட்டு புத்து மண் கொஞ்சம் போடுவாங்க, அதிக ஓட்டம் கொடுக்கும். அது அதையும் போட்டு பயிர் மாவு 2 கிலோ, இந்த சாணம் கோமியம், இதுதான் வந்து ஜீவாமிர்தம். 3 நாளைக்கு காலை மாலை கலக்கிட்டு 4வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம் சார். 10:1 ரேஷியோவில் கீழவும் பாய விடலாம், மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் அதே 10:1.
1: இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு கொடிகளுக்கெல்லாம் நீர்ப்பாசனம்லாம் எப்படி செய்கிறீங்க?
0: கால்வாய் பாசனம் தான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் தண்ணி ஊற்றுது பாருங்கள், அந்த இடத்துல ட்ரம் வச்சுட்டு அந்த மருந்து கலந்து லேசாக குழா ஒன்று கீழே செட் பண்ணிவிட்டு அந்த குழாவிலேருந்து வடிச்சு போகிற மாதிரி பண்ணலாம்.
1: இந்த இயற்கை முறையில் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி அதை பயிர்களுக்கு உபயோகப்படுத்துறீங்களா, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க?
0: மீட்டிங் கூப்பிடுவாங்க வேளாண்மை துறை மூலமாக, எல்லா மீட்டிங்கிலும் நான் கலந்துக்குவேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு 10 இயர்ஸ் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன், அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அறிமுகம் அதிகம், அதனால் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் நான் கலந்துக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறலாம் அப்படின்ற ஐடியா நமக்கு வந்தது, அதனால் தொடர்ந்து இயற்கை விவசாயமே மாறிட்டாங்க.
1: இப்போ இயற்கை விவசாயத்தில் இந்த களை கட்டுப்பாடுலாம் எப்படி பண்ணுறீங்க?
0: கையால் தான் சரி எடுக்கிறோம், வேறு வழி இல்லை. கலப்பை ஒன்று வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஓரளவு கொஞ்சம் மண் லூஸ் கொடுத்து தான் ஈஸியாக எடுப்பாங்க. 10 ஆள் செய்கிறத ஒரு 5 ஆள் செய்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்போம்.
1: அதனால் முழுதாக இயற்கை விவசாயமே நீங்கள் பண்ணிட்டு?
0: ஆமாம்
1: சார். நெல் சாகுபடியில் இதெல்லாம் சாத்தியங்களா?
0: நெல் சாகுபடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இருந்தாலும் வந்து அரிசி ஆக்கி சேல்ஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சரி கட்ட முடியுது. இருந்தாலும் வந்து வெளியில் ஃபெர்டிலைசர் போட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 35-40 மூட்டை வரைக்கும் அறுக்கிறாங்க. எங்களால் அதிகபட்சம் 15 மூட்டையை தாண்டினாவே பெரிய விஷயம் ஏக்கருக்கு. ஆனால் அது அரிசி ஆக்கி நமக்கு சொந்தத்துக்கு தேவையான அரிசி எடுத்துகிட்டு மீதியை சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் சீரக சம்பா எல்லாம் விரும்பி வாங்கி போகிறாங்க. இப்போ
1: அதனால் விற்பனை ஆயிரும்,
0: விற்பனை ஆகிடுது. ஆனால் நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த லாபம்
1: இந்த மகசூல் வந்து குறைவாக கிடைக்கும்,
0: குறைவாக தான் இருக்கு.
1: இப்போ இந்த மாதிரி வெயில்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இயற்கை முறையில் பண்ணுறதை விட அந்த செயற்கை முறையில் பண்ணுறதை இன்னும் அதிகமாக பாதிப்பு ஏற்படும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து செயற்கை உரம் போடுறதுனால தரையே வந்து ரொம்ப கடினத்தன்மை ஆகிடும், வெட்டவே முடியாது மண் வெட்டி எடுத்து. இது இயற்கை உரத்தில் அப்படி கிடையாது, பொது பொது பொதுன்னு அருமையாக மண் மேலே நடந்தால் பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி ஆகிடும். இதுதான் அதுக்கும் அதுக்கிற வித்தியாசம்.
1: அதேபோல் அந்த பயிரும் அந்த தாங்கு சக்தி குறைவாக இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: செயற்கை முறையில் செய்யும்போது ரொம்ப திடமாக இருக்காது பயிர்.
0: இல்லை அது வீரியம் வருது, ஆனால் மண்ணினுடைய தன்மை போய்கினே இருக்கு சார். இப்போ ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு டைம் 1 மூட்டை போடுறாங்கன்னா அடுத்த முறை 1.5 மூட்டை போட்டால் தான் அது ஓரளவுக்கு வேலை செய்யுது. வர வர கூடிக்கினே போகுது, அந்த ஃபெர்டிலைசருடைய தேவையை வந்து கூடிக்கினே போயிடுது. இன்னும் மண் தரம் கெட்டுக்கின்னு போய்கினே இருக்குது. அதனால் வந்து இன்னும் போக போக அது மாதிரி தான் ஆகும் தரும். ஃபெர்டிலைசர் குறைச்சிட்டு இதை ஆக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
1: ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் போக போக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு
0: வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. இனிமேல்லாம் அது செயற்கை விவசாயத்துக்கு மாறுற வாய்ப்பே இல்லை நாங்கள். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம உடல்நிலை நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, அந்த அரிசி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே காய்கறியை வந்து இப்போ நாங்கள் விளைவிக்கிற காய்கறியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை.
1: இந்த காய்கறி சாகுபடி பற்றிலாம் சொன்னீங்க, கீரை எப்படி சாகுபடி செய்கிறீங்க, என்ன கீரையெல்லாம் செய்கிறீங்க?
0: கீரை வந்து அரைக்கீரை, பாலக்கீரை, குள்ளக்காசினி, கொம்பு காசினி, முருங்கை, கருவேப்பிலை கூட ஒரு 30 சென்ட் வச்சுருக்குறேன். எல்லாமே வந்து அறுவடை பண்ணிக்கினே இருப்பேன், வந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி கீரை தான் நான் வைக்கிறது. ஒரே டைம் 25 நாளில் பிடிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி கீரைலாம் நான் வைக்கிறது இல்லை. ஒரு டைம் வச்சுட்டா ஒரு 3-4 மாதம் வரும். இந்த பாலக்கீரைன்னு ஒன்று இருக்குது சார், அது வந்து ஒரு 5-6 சென்ட் இருக்கும் நான் வச்சது
1: தொடர்ந்து.
0: அந்த 6 சென்ட்ல தொடர்ந்து ஒரு நாளைக்கு 30 கட்ட

0: இருப்பாங்க, அந்த 7 நாளைக்கும் தொடர்ந்தா இருப்பாங்க. ஒரு நாள் தான் கேப் விடுவாங்க,
1: ஆனா வளர்ந்துட்டே இருக்கும்,
0: நிக்கவே நிக்காது, ஒரு நாள் கூட கேப் கிடைக்காது. அந்த லாஸ்ட் போறதுக்குள்ள இந்த மோனையில கரெக்டா வளர்ந்துரும். இந்த 6 சென்ட்ல டெய்லி 300 ரூபாய் 6 மாசத்துக்கு கட்சிதான்
1: விற்பனை இல்ல அப்படிங்க
0: விற்பனை. அதாவது சார், அவங்க 30 கட்டா இருக்கிற ரேஞ்சுக்கு தான் நான் வச்சது 6 சென்ட் தானே, எங்களுக்கு எவ்வளவு சேல்ஸுக்கு வராங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாமே பயிர் வைக்கிறேன் நான். கீரை எல்லாம் வந்து 5 சென்ட் 6 சென்ட் ஒவ்வொரு கீரையும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறது. நாங்கள் அதிகமாலாம் வைக்கல. முருங்கைக்கீரை மட்டும் ஒரு 25 சென்ட்ல இருக்குது, அது வந்து வாரத்தில் 2 நாளைக்கே இருப்பாங்க, அது தொடர்ந்து போயிருந்தாங்க. அதுவும்
1: அதனால உங்களுக்கு வந்து வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு வருமானம் இருந்துட்டே இருக்கும்.
0: இருக்கு சார், இப்போ மழை சீசனில் இப்போ எல்லாத்தையுமே அழிச்சிச்சு. ஆணி 1 மாசம் ஃபுல்லாக பேஞ்சது பாருங்க, எங்களுக்கு இன்னும் 2 மாசம் வருமானம் வந்திருக்கும். சுத்தமாகவே தொடர்ந்து மழை இருக்கிறதுனால வேர் அழுகி ரொம்ப நாசி ஆகிட்டு போயிடுச்சு. ஆனால் இடையில ஒரு வாரம் காய்ஞ்சது, மறுபடியும் ஒரு 7-8 ரகம் காய்கறி கீரையெல்லாம் உருவாக்கிட்டேன். இன்னொரு 15 நாள் எங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடையில 1 மாசம் 1.5 மாசத்துக்கு ஒன்றும் இல்லாத ஆக்கிடுச்சு. இந்த சீதோஷம் தான் நம்மளை மாற்றி பண்ணுறதுனால அதில் நம்ம அழிஞ்சு போகிறதா இருக்குது.
1: அதனால இயற்கையும் ஒத்துழைக்கணும்.
0: ஆமாம், இயற்கையும் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது விவசாயத்தில்.
1: வேற என்ன எதிர்காலத்தில் என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கீங்க?
0: நான் ஒன்றும் இல்லை சார், அந்த இப்போ ட்ரம்மில் தூக்கின்னு போயிட்டு வேலை செய்கிறோம். அந்த வென்சுரி ரெடி பண்ணிடணும் மேற்கொண்டு. தற்சார்பு இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், கோழி பண்ணை வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆட்டு பண்ணையும் வைக்கணும், மீன் குட்டை ஒரு சின்னதாக எடுக்கணும், வடிகால் மாதிரி போய் அதில் நிற்கணும், நம்ம தண்ணியை மழை தண்ணி வடிகிறது, இதெல்லாம் இருக்குது.
1: ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க.
0: கம்மியாக இருந்தால் கூட எல்லாத்துலேயும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுன்னா, இப்போ நம்ம விவசாயமே சீதோஷ நிலையால் கெட்டு போச்சுன்னா கூட இந்த ஆடு மாடு கோழி ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு.
1: இப்போ இருக்குங்களா ஆடு மாடு?
0: மாடு மட்டும் இருக்குது சார், மாடு வச்சு தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்.
1: எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க?
0: மாடு ஒரு 3 பசுமாடு இருக்குது சார்.
1: அதனால் உங்களுக்கு பாலும் கிடைக்கும், இயற்கை விவசாயத்துக்கு
0: தேவையான பொருள் எல்லாம் கிடைக்குது சார். இயற்கை வந்து நான் விடமாட்டேன் என்ன வரைக்கும், இன்னும் இருக்கிறவங்களை மாத்துறதுக்கு ஐடியா பண்றேன்.
1: ஆனா இப்போ மக்களுக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துடுது, இந்த இயற்கையான பொருட்களை வந்து வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அதனால இதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் எதிர்காலத்துல, இல்லைங்களா?
2: என்ன பிள்ளை மருதாணி, இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா?
3: கயலு, இவர் சொன்ன அனுபவங்களை கேட்கும்போது இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம் எம்புட்டு இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நானும் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வேளாண்மைக்கு மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
2: நல்ல முடிவு எடுத்திருக்க புள்ள. மண்ணு நல்லா இருந்தாதான் பயிர் நல்லா செழுமையா வளரும். பயிர் நல்லா வளர்ந்தா எல்லாரும் நல்லா வாழலாம். என்ன நான் சொல்றது?
3: ரொம்ப சரிதான் புள்ள.
2: இந்த தகவல்களை நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, உனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் இத பத்தி தெளிவா எடுத்து சொல்லு.
3: கண்டிப்பா சொல்றேன் கையில.

இருக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சாம்பல் நோய். இந்நோய் எரிசிஃபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும். இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும். இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும். நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இந்த பூசணம் உயிர்சார் ஒட்டுண்ணி வகையை சார்ந்ததாகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும். சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும். மேலாண்மை முறைகள். நோய் தென்பட்டவுடன் கார்பன் டாசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரொபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோய். நோய் ஏற்பட சாதகமான தட்ப வெப்பநிலைகள், அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும். இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும். மேலாண்மை முறைகள். நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும். அடுத்ததாக துரு நோய். மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை, குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும். நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும். இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும். இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும். இதன் மேலாண்மை முறைகளாவன, மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெப் அல்லது புரொபிகோனசோல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாடல் நோய். இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகளாவன, மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருத்தல், குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது. 30% மண்ணின் நீர்பிடிப்பு திறனிலும் 20°C முதல் 30°C வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன, இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும். முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும். பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும். இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும். இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும். தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதன் மேலாண்மை முறைகளாவன, விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி அல்லது கார்பன் டாசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும். அடுத்ததாக மலட்டு தேமல் நோய். இந்நோய் துவரை மலட்டு தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோய் 95% வரை இழப்பினை ஏற்படுத்தும். 1931 பீகார் மாநிலத்தில் முதன்முதலாக அறியப்பட்டது. இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது. விதைத்த 45வது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும். நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள், நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். காற்றில்

0: வெப்பநிலை 55 முதல் 60% 25 டிகிரி முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும். மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும். இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும். இதனால் பூ பிடிப்பது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும். இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் ஃபெனாசாகுயின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோஃபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய். இந்நோய் நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள். குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும். வெள்ளை இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும். நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சி அடையும். அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும். காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும். மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 நாட்கள் வரை அகற்ற வேண்டும். மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடு

0: உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வயது வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 தேதியோ அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 ஆண்டு காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வைக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இது குறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலி உலா வருவது திரைகாணம். முதல் பாடல் காதலர் தினம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் உன்னி மேனன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல்.

0: வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: சென்னை முதன்மை அலைவரிசை 720 kHz வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஜோடி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்க.

0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது என் சுவாசக்காற்றே படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் எம்ஜி ஸ்ரீகுமார்.

நேரம் 8:33 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் எடுத்து ஒலிக்கும் பாடல் மின்சார கண்ணா படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிகரன், சுஜாதா.

0: 100 index fell 0.2%, while the Nifty Small Cap 100 index gained 0.2%. In the forex market today, the rupee remained unchanged at 94.49 rupees against the US dollar. With Intikhab's report, Nishit Kumar for Akashwani News.
1: President Draupadi Murmu has greeted teachers across the country on the eve of Teachers' Day. In a message, the president said that Teachers' Day is observed to mark the birth anniversary of former president Dr. Sarvepalli Radhakrishnan, who was a great author and philosopher. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite from the geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered the fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Skarup Rasmussen 21-13, 16-21, 21-18 in Shenzhen this evening. Earlier, the Indian pair defeated Francis Thomas Junior Popov and Christoph Popov 21-17, 22-24, 21-9 last night to make it to the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. And that is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்தும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்தும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: தரைவழி போக்குவரத்துல விரைவான பயணத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் உகந்த ஒரு போக்குவரத்தா ரயில் போக்குவரத்து இருக்கு. அதுல படிப்படியா நம்ம பல்வேறு மாற்றங்களையும் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவான போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விரைவு ரயில், அதிவேக விரைவு ரயில், மெட்ரோ ரயில், அடுத்தபடியா இப்போ புல்லட் ரயில் திட்ட பணிகளும் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியா ஹைப்பர் லூப் திட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்த ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அந்த ஹைப்பர் லூப் என்றால் என்ன, இது குறித்து அனைவரும் புரிந்து கொள்ளும்படியா விளக்கமா சொல்லுங்க சார்.
5: நீங்க சொன்ன மாதிரி ரயில்ல இருந்து அதிக வேகமான ரயில், அப்புறம் புல்லட் ட்ரெயின் அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கும் மேற்கொண்டு வந்து மேக்ல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரயில் வந்து தண்டவாளத்திலிருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேலே தூக்கி பறக்கும். அது வந்து இந்த காந்த சக்தினாலேயே அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மேக்னட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறதுனால அந்த சக்கரத்துடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுதான் அடுத்த கட்டம், புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டம். அதுக்கும் அடுத்த கட்டமாக இதையே நம்ம வந்து ஒரு வேக்யூமில் செஞ்சால் என்ன அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த மேக்லவ் வச்சுட்டு அந்த வீல் ஃப்ரிக்ஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏர் ஃப்ரிக்ஷன் காற்றுலேருந்தே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக போகும்போது அந்த காற்றையுமே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய டியூப் ஒன்று போட்டு அந்த டியூபுக்குள்ளே இந்த ஒரு ட்ரெயினாக இருக்காது. இப்போது இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக இயக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடையும் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே நம்ம லெவிட்டேஷனோட நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர் லூப். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேக்னட்டிக் லெவிட்டேஷன் இன் வேக்யூம், அதுதான் ஹைப்பர் லூப்.
4: இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் இணைந்து

0: தனித்தனியான பாடா சார், ஒன்று ஒன்றா தான் அனுப்ப முடியுமா சார்?
1: தனித்தனியாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது ஒரு பஸ் மாதிரி சொல்லிக்கலாம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் பஸ். ஆக்சுவலாக நிறைய மேக்னட்டிக் காந்த சக்தி நிறைய இருக்கும் அதில், வெறும் எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாட் லெவலில் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து கட்டுப்படியாகும், அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பாடையும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு ட்ரெயின்னா இப்போது எல்லா போகியும் ஒரே சமயத்தில் தான் போக போகுது, அதுக்கு பதிலாக லெட்டஸே இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த ட்ரெயின் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த 2 மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு போகியும் அனுப்பலாம்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க.
0: அந்த ஒரு பாடல எவ்வளோ பேர் பயணிக்கலாம் சார்? ஒரு உதாரணத்துக்கு
1: இப்போது டிசைன் படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாடு அப்படின்னா ஒரு 40 பேர், பெரிய பாடு அப்படின்னா ஒரு 75-80 பேர். முன்னாடி மினி பஸ் டு ஃபுல் பஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் போகப்போகிறோம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிடும். ஸோ இந்த வேகத்தில் போகிறதுனால இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு தினம் நம்ம அனுப்பலாம், அதுதான் அந்த குறுகிய காலகட்டம். ஒரு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு பாடு அனுப்பலாம்,
0: ஒரு 3 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா அனுப்பலாம். இப்போ ஹைப்பர் லூப் பற்றி சொன்னீங்க சார், இந்த தொழில்நுட்பத்தை பற்றி உலக அளவில் இதுக்கான புள்ளி எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியும், இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சது, இது தொடர்பான ஆராய்ச்சி இப்போ எந்த நிலையில் இருக்குது சார்?
1: இந்த ஹைப்பர் லூப் ஐடியா வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் 2013 இலான் மஸ்க் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று தயாரித்து வெளியிட்டார். அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு வேக்யூமில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போது பவர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினாக ஒரு கருத்து வச்சார். ஸோ அது இந்த உந்து சக்தி எதுவாகனா இருக்கலாம், மேக்னட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவே வந்து ஒரு 2014 ஒன்றும் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தினார். உலகத்துலேருந்து எல்லா காலேஜ் மாணவர்களும் அங்கேருந்து பங்கெடுத்துக்கலாங்கிற மாதிரி அவங்கவங்க அந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று தயாரித்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொண்டு போய் கலிஃபோர்னியாவில் அவர் ஒரு 1 மைல் நீளத்துக்கு ஒரு டியூப் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருந்தார், ஒரு 1.8 மீட்டர் டயாமீட்டர் டியூப். அந்த டியூபுக்குள்ளே இவங்க வந்து அந்த பாடை ஓட்டி காமிக்கணும், யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2014 ஒரு 2019 வரைக்கும் அந்த காம்படிஷன் வருஷம் நடந்துகிட்ருந்தது. அந்த நிறைய காலேஜ் மாணவர்கள் பங்கெடுத்துனாங்க. அப்பப்போ அந்த மாதிரி வரவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற காலேஜ் மாணவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவங்க இது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பெனிகள்லாம் அங்கேருந்து உருவாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2017 நம்ம இந்திய ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அட்வைசராக ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட இங்கேருந்து இந்த காம்படிஷன் யூரோப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போது 2020 அப்புறம் 21 இருக்குது. இப்போ நம்மளும் இந்த 2025 இந்தியாவில் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டோம் இப்போது. அதனால் இந்த மாதிரி ஒரு பரவிட்டுருக்கு, இந்த காம்படிஷனும் பரவிட்டுருக்கு, இந்த தொழில்நுட்பமும் பரவிட்டுருக்கு. இந்த போட்டிகளில் பங்கெடுத்துட்ட நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்ருக்காங்க ஒரு கமர்ஷியல் ரீதியாக. ஸோ இப்படி தான் இங்கேருந்து இது விரிவடைஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 2017 இது இப்போ நடந்துட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு.
0: ஓகே, குறிப்பாக சென்னை ஐஐடி மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
1: சென்னை ஐஐடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷனில் சில 1-2 இந்தியன் மாணவர்கள் இங்கேருந்து பங்கெடுத்துட்டாங்க. பூனாலேருந்து ஒரு காலேஜிலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நாங்களே நடத்தக்கூடிய போட்டியில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லி ஐஐடி இது பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பாடு தயாரித்து ஓட்டக்கூடிய நிலைமையில் வந்து ஒரு 1-2 டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து சென்னை ஐஐடி முதல் இடத்த வகிக்குது.
0: இப்போ இதில் இந்தியன் ரயில்வே வந்து இந்த திட்டத்தில் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார்.
1: ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஹைஸ்பீட் ரயில், புல்லட் ட்ரெயின், அடுத்தது வந்து மேக்லெவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் லூப். ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மலமடன்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு மேக்லெவ் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. புல்லட் ட்ரெயின்லேயே அவங்க வந்து ஒரு 40 ரயில்வே லைன் ஏற்படுத்திட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தையே இங்கேருந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நேரவே போகலாமா, இந்த லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இங்கேருந்து போட்டுருக்காங்க.

0: அது தவிர வந்து இந்த ஹைஸ்பீட் ரயில் நடந்துட்டுருக்கு. இப்போ மீடியம் ட்ரெயில் இப்போ வந்தே பாரத்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடு நிறைய வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதே அடுத்தது ஹைப்பர்லூப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2047 இந்த விக்சித் பாரத் இலக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு ஹைப்பர்லூப் நெட்ஒர்க் இங்கே ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
1: இப்போது எக்ஸ்பிரஸ் ரயில் அப்புறம் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர் லூப் எவ்வாறு மாறுபடுது சார்?
0: இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிவேக ரயில் இப்போ வந்தே பாரத் அளவுக்கு அப்படின்னா ஒரு 180 km/h அந்த மாதிரியான ஸ்பீட் அவங்க இலக்கு வச்சுருக்காங்க. ஹைஸ்பீட் ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 km/h கிட்ட போகுது, 200-400 வரைக்கும் போகலாம். மேக் லெவ் வந்து ஒரு 400 மேலே போகும். ஸோ நாங்கள் ஹைப்பர் லூப்புக்கு வந்து அது நிஜமாகவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 km/h போனால்தான் அது வந்து இன்னி தேதியில் இருக்கக்கூடிய வேக தொழில்நுட்பமான விமானத்தை நம்ம வந்து முடியடிக்க முடியும். விமானம் வந்து ஒரு 800 km/h போகுது. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிட்டு இன்னொரு விமான நிலையத்தை இறங்கி அங்கேருந்து ஊருக்குள்ளே போகணும், அதுக்கு செக்யூரிட்டி செக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து நம்ம இந்த ஒரு பாடம் அனுப்பிச்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போது நிறைய பேரை வந்து அந்த ஸ்பீடில் அங்கேருந்து அனுப்பலாம், அவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டோட விலையை கொஞ்சம் குறைக்கலாம், அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்கேருந்து கட்டுப்படி ஆகும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்து ஹைப்பர் லூப்பில் தான் சாத்தியமாகுது, அதுதான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்ருக்கோம்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போது விமானத்தை தவிர்த்துட்டு இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா விமான கட்டணத்தை விட இதுக்கான கட்டணம் குறைவாக இருக்கணும்.
0: ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாடு அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்?
0: வணிகத்துறையில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது ஒரு 300-400 km டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருடைய மத்தியிலேருந்து இன்னொரு ஊர் மத்தியக்குள்ளே ஒரு, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டெய்லியே எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் இன்னொரு இருக்கும். ஸோ 2047 விக்சித் பாரத் குறிக்கோள் வந்து ரயில்வேஸ்லேருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது எல்லோரும் ஒவ்வொரு இடத்தையும் இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகலாம் அப்படின்னா நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகமாக, நிறைய வணிக போக்குவரத்து நிறைய நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் மேம்படும்.
1: சார், இதற்கான வேக வரம்பு வந்து அதிகபட்சமாக ஒரு 400 km இருக்கணும், அப்போ தான் நம்ம விரைவாக செல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 600 km வேகத்தில் செல்லும் பொழுது இப்போ நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பயணிக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமா? அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யுமா?
0: ஸ்பீடு பிரச்சனை இல்லை, ஏன்னா விமானத்தில் 800 மேலே நம்ம பயணிக்கிறோம். ஸ்பீடை விட வந்து இந்த ஆக்சலரேஷன், இந்த ஸ்பீடு எப்படி மாறுது, நம்ம இருக்கிற பிறகு முதல்ல ரெஸ்ட்லேருந்து 0 speed எப்படி அந்த 600 km நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதுதான் இங்கேருந்து முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்லேயே சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தரையில் ஸ்ப்ரிங் இருக்கும், அது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது இந்த பாட் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் இந்த தரை வந்து பின்பக்கமாகும் கொஞ்சம் சரி ஆரம்பிக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் தெரியாது. அப்புறம் ஸ்பீடு எப்படி பிக்கப் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வரும்போது இந்த தரை வந்து திருப்பியும் அதனுடைய ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அமைச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை.
1: அந்த ஷேக் கூட இல்லாமல்
0: அந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட் நகரும் போது இந்த ஃப்ளோர் அவ்வளோ உடனே நகராது.
1: அப்போ உள்ளார பயணிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, நார்மலாக
0: அது வந்து ஆக்சுவலாக பிளேனில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேக்யூம் டியூப் வேக்யூமில் இருக்கும், பாடுக்குள்ளே வந்து சாதாரண ப்ரெஷர் இருக்கும். எப்படி பிளேனில் நீங்கள் விமானத்தில் பறக்கும்போது வெளியே ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மி, உள்ளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் டியூபுக்குள்ளே வேக்யூம் இருக்கும். இதில் இந்த பாடுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல, மக்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சாதாரண ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பிளேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான்.
1: இப்போ ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டு வரலாம்,
0: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: நடமாடலாம் எல்லாமே செய்யலாம்.
0: இந்த ஆக்சலரேஷன் நடக்கும்போது இங்கே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க, எப்படி இப்போ பிளேன்ல டேக் ஆஃப் பண்ணும்போது மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி தான்.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் செயல்படுது அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்க சார்.
0: 3 தொழில்நுட்பம் அதில் வந்து ஒன்று சேருது. ஒன்று முதலே ஏற்கனவே வேக்யூம் டியூப்னு சொல்லிட்டேன். இந்த டியூப்பை வந்து நம்ம எப்போவுமே ஒரு வேக்யூமில் வச்சுருக்கணும்.

உள்ளே காற்று உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும், கரண்ட் செலவாகும். அதுக்கு பதிலாக வந்து முதல்லயே ஒரு வேக்யூம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேக்யூமை காரணம் கொண்டு நம்ம வந்து சிதைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாடு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு அந்த டியூபுடைய கேட்லேருந்து பாடோடைய கேட்டுக்கு வந்து சேரும், பாடோடைய கேட் ஓப்பன் ஆகும், மக்கள் போக்குவரத்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூபோட கேட்டும் பாடோட கேட்டும் மூடிட்டு அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாடை திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, இல்லை ஸ்டேஷன் ப்ரெஷரும் பாட் ப்ரெஷரும். டியூபோடைய வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேக்யூம் டியூப்ன்றது ஒரு தொழில்நுட்பம், அது எப்படி அந்த வேக்யூம் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் சொன்னது. மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற ரெண்டு மூணு நாடுகளில் இங்கேருந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். மூணாவது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன், அதாவது இந்த நம்ம

0: மேக்னட்டிக் லெவிடேஷன் சொன்னது. மேக்னட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற ரெண்டு மூணு நாடுகளில் இங்கே மேக்னட்டிக் லெவிடேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். மூணாவது வந்து மேக்னட்டிக் ப்ரொபல்ஷன், அதாவது இந்த நம்ம தரையிலேயே படாமல் இந்த பாடு போகணும் அப்படின்னா நம்ம உந்து சக்தியுமே வந்து காந்த சக்தியாக இருக்கணும். லிவிடேஷனுக்காக மட்டும் மேக்னட்டிக் இல்லாமல் ப்ரொபல்ஷனுக்காகவும் மேக்னட்டிக்காக இருக்கும், இன்ஜினும் வந்து மேக்னட்டிக்காகவே தான் இருக்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இங்கேருந்து ஹைப்பர்லூப் ஒத்து வரும்.
1: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது கீதா ராஜா அவர்களின் பாட்டு, நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், RSR ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் முதலில் சரஸ்வதி மனோகரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி சரஸ்வதி மனோகரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:52 45 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதா ராஜா அவர்களின் பாட்டு. நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், RSR ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம்,

நற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மரகத மடிவர்ணா, தியாகராஜர் கீர்த்தனை, வராளி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக வாராதிருந்தால் என்று தொடங்கும் தச்சநல்லூர் அழகிய சொக்கநாத பிள்ளை இயற்றிய பிள்ளைத்தமிழ் விருத்தம் ராகமாளிகை, அதனைத் தொடர்ந்து கற்பகமே பாபநாசம் சிவன் பாடல் மத்தியமாவதி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கீதா ராஜா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர்எஸ்ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரசிகன் ஒரு ரசிகை படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 33.3°C, குறைந்த அளவு வெப்பம் 24.7°C, காற்றில் ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 32.8°C, குறைந்த அளவு வெப்பம் 24.1°C, காற்றின் ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலும் இரவினிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பம் 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பம் 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு நாளை காலை 11:25 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் பகுதி 5. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தின உரை. அதனையடுத்து கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வ.உ.சி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரை சித்திரம். 9 மணிக்கு அரங்கிசையில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. எசுபஷி அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய் பரத் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா, நிகழ்த்துபவர் டி கே பத்மநாபன். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வந்தன் விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர் அவர்கள்.

0: பதினைந்திற்கு திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்களின் உரை. தொடர்ந்து தூத்துக்குடி SCAD வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:05 தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் 8:45 த லயன் அண்ட் த ஜுவல் லிட்ரரி டாக் ஆன் வோலே சோயிங்காஸ் பிளே, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் காலி பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை, விட்டல் ராஜ்புரா அவர்கள் பகாவாஜ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Reshma Tiwari. The 3-day BRICS Chief Justices Forum has begun in New Delhi. The forum has brought together Chief Justices, Presidents of Supreme Courts and senior judicial leaders from BRICS member states and partner countries. As part of the forum, Chief Justice of India Justice Suryakant today held a series of bilateral meetings with heads of judicial delegations from various countries including Russia, China, the UAE, South Africa, Iran and Uzbekistan. Discussions were held for strengthening of judicial cooperation among countries, technology advancement, integration for increasing efficiency of judiciary, enhancing people-to-people ties through expeditious judicial processes and best legal practices of different countries. The External Affairs Ministry said that 166 Indian nationals have been rescued in Nepal so far after flash floods hit the neighboring nation. Briefing media in New Delhi today, spokesperson in the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said 275 Indian nationals remain missing. Mr. Jaiswal said 1,907 Indian nationals have safely crossed into Nepal from China. The spokesperson said India will continue to provide assistance as per the requirements of the government of Nepal.
2: In the wake of this tragedy, we have extended our solidarity and support to the government and people of Nepal. As a close friend and partner, India responded promptly, and we will continue to support rescue, relief, reconstruction and recovery efforts in the country.
1: Meanwhile, the death toll from the devastating Nepal-Tibet flash floods has reached 1,287, with around 5,083 people reported missing. The flood situation in Bihar remains grim as all major rivers including the Ganga, Punpun, Gandak, Budhi Gandak, Son and Kosi are in spate. 16 districts including Patna, Bhojpur, Bhagalpur and West Champaran across North, Central and South Bihar are affected by floods. Relief and rescue operations are being carried out on a war footing by the Disaster Management Department in the affected areas. In Uttar Pradesh, 26 districts including Ayodhya, Varanasi, Azamgarh, Balia, Gorakhpur, Lakhimpur Khiri, Chitrakoot and Barabanki are affected by the floods. Relief and rescue operations are continuing in the flood-affected areas on the instructions of Chief Minister Yogi Adityanath. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite from geosynchronous orbit. In a social media post, Mr. Modi termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organisation has successfully launched the EOS-05 Earth Observation Satellite aboard the GSLV F-17 rocket from the Satish

0: Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. The festival of Janmashtami, marking the birth of Lord Krishna, is being observed across the country with religious fervour today. On the occasion, devotees observe fast, perform ceremonies and visit temples. Sweets and other foods associated with Krishna are prepared and offered to Lord Krishna. Devotional songs and chanting is performed through the day and often late into the night. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of Janmashtami. The National Testing Agency, NTA, has released admit cards for candidates appearing for UGC NET June 2026 in English, Commerce and Sociology on the 9th and 10th of this month. Candidates can download their admit cards from ugcnet.ta.nic.in using their login credentials. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered their fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Kvarup Rasmussen in Shenzhen this evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே 101.4 மெகாஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலய 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.